சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பின்தணிந்த ராசையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. மனைவி பத்மினி, தினு, தசன், வசந்திக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு ஐந்து ஸ்டீவன் ஸ்டைலஸ் இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. ஆயத்தங்கை, இனிய காலை நேர வணக்கம். நான் வட்டவளை நாகராஜன் கிறிஸ்டினா. இன்று பிறந்தநாளை கொண்டாடிக்கொண்டிருக்கும் தன்னுடைய அண்ணா பெஞ்சமின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தங்கை கிறிஸ்டினா வந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு நாவலப்பட்டியிலிருந்து குமுதன் கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானியக்கா, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கரவலப்பட்டியில இருந்து மது வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு கணவர் ஜெகன், மகன் அஸ்வின், யாஸ்வின் எல்லோரையும் இணைத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கெகல்வெள்ளை தோட்டம் தர்ணிகளில் இருந்து ஜீவா வந்திருக்கிறாங்க. அண்ணா ஆனந்த், தம்பி சுதா, அஜித் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று களத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக ஜூட் வந்திருக்கிறாங்க. ஜிவான், அருள், ஜூட், விவேக், லக்கான், உப்பாலி ஆகியோர் இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கேரளாவிலானது ஆகாஷ் இருக்கிறாரு. அம்மா, அம்மா, மகன் சரோஜ், மகள் விஷாலினி மற்றும் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று ஹட்டன் நவீன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த அரசு வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்வதா சொல்லியிருக்கிறாங்க. வசந்தம் எஃப்எம் கேட்கும் எல்லோருக்கும் இனிய காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக ஜெகன் வந்திருக்கிறாரு. தரிசனி குணசேகரன் கொழும்பு 15 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சின்னங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0112-5005-003, அதே போல 0112-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள்.

பாளையூற்றிலிருந்து ஜெகன் வந்திருக்கிறாங்க. அக்கா விஜயண்ணாவின் பாடல் உண்டு தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வசின், அமல், மனு, ரகு எல்லோருக்கும் பாடல் தாங்க, எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெதமூலிருந்து சிவகுமார் வந்திருக்கிறாங்க. மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா உறவுகளை இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு யாழினி வெண்பா வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல பேருமலை ஷமத் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்திருந்த சிவமூர்த்தி தன்னுடைய அன்பு மகள் வெள்ளவத்தில் இருக்கக்கூடிய அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. பிரசாந்தோட பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது என்று பகிர்ந்திருக்கிறாங்க, ரொம்ப நன்றி மும்தாஜ். நான் நினைத்தேன் இந்த பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் போதே இந்த நேரம் மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுதான் ரொம்ப குஷியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது கேட்டதவாறு நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதே போன்ற அன்பான காலை நேரம் வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. நிர்மலா வாரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வணக்கம் இனிய காலை நேர வணக்கம் உங்களுக்கும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு அருள்மொழி வந்திருக்கிறாங்க. பருத்தொழுந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். தர்ணிகல ஸ்ரீ வாணி விலா சைவ உணவகத்திலிருந்து யோகேஸ்வரன் வந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் வசந்தம் நேர அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். கௌரி மகள் கமிதாஸ்ரீ, அமிர்தஸ்ரீ, தன்வயஸ்ரீ, அண்மையா அம்மா விஜயலட்சுமி, அப்பா யோகநாதன் ஆகியோருக்காக பாடல் உண்டு தாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கிறிஸ்டல் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கோ. திருச்சாக நீங்கள் மனித கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு அருமையான பாடுவது கேட்டு நிகழ்ச்சிகள் வரலாம். நேரம் அதிகாலை 5 மணிக்கு இருந்தா 48 நிமிடம் ஆகும் இந்த வேலை நிகழ்ச்சியில் அவளுக்கு இவருக்கும் பாடுறது சென் ரோல்டன் இசையில் வருகிறது.

தோழி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வெளியே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-5003 அதே போல 0312-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்களோடு காஞ்சிபுரத்தில் இருந்து தனலட்சுமி பரசுராமன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு பவானி சந்திரகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சிவானி என்று சொல்லிக்கொண்டே பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. ஜுனைட் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அன்பிக்கினி அறிவிப்பாளினி சிவானிமா. நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் ஒலிக்கட்டும். புத்தகம் போலிருந்து தொகுப்பு புத்துணர்வினை காலை பொழுதிலே நல்கட்டும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இடம்பெற்றிருந்த சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சிவச்சந்திரன். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்கையகரசி வந்திருக்கிறாங்க. மதுரையிலிருந்து சண்முகசுந்தரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. கிணையத்தன கோல் போனிலிருந்து குரு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் சிவானிமா, அன்பான காலை நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்க நிகழ்ச்சி சூப்பர்மா, எனக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதிர்ஷ்ட மகாரம் இருந்து கீதா வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் கீதா, நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு பூனாகல் இருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பாடல் எல்லாம் அனைத்தும் அருமையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ராமச்சந்திரன் தங்கீஸ்வரன் வந்திருக்கிறாங்க. மணிக்கவம் தங்கசுந்தரம் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிஷா மாவன் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. துரிசாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்ற முகநூல் வழியாகவும் இணைந்திருங்கள். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஓடிய நிகழ்ச்சி வருகிறது. பாடலது வாத்தி திரைப்படத்துக்காக.

நிகழ்ச்சியோடு சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான உற்சாகமான காலை நேர வணக்கங்களோடு கல்கேவத்திலிருந்து ஆனந்த் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்காகவும் தன்னுடைய அன்பு மனைவி ஜெயந்திக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஏடியாந்தோட்டையிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கோபால், குமார், தங்கமணி, அதே போல கண்ணியம்மா, சூட்டி, அழகுந்தரம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இங்கிலேந்து உமாச்சந்திரன் வந்திருந்தாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருந்தாங்க. அதே போல ஹாய் அன்பனிருந்த அன்பான காலை நேர வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம், எங்களையும் கட்டாயம் இணைத்துக் கொள்ளுங்கள். ரோஷன் மதுவாச்சிலிருந்து வந்திருக்கிறாரு, கட்டாயம் இணைத்துக் கொண்டேன் ரோஷன். மனைவி தாஹிரா, மகன் உஸ்மான், மகள் மின்ஹா, மாமி ரஹ்மத் நிஷா, இவர்களுக்காகவும் வசனம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் வெண்பு கேட்டுக்கிறாங்க. ஆயுஷிவாணி அக்கா, அன்பான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக இருக்குது என்று பகிர்ந்து கொண்டு பசர கஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான உற்சாகமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. அதே போன்ற இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வினோதன் வந்திருக்கிறாங்க, பண்டார விளைந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்ற இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு ஹட்டன்ல இருந்து கோப்பு வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பூனாகாலிலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாரு. அதே போல நாவல்பட்டிருந்து மேரி வந்திருக்கிறாங்க, தன்னுடைய அன்பு கணவர் போல் மற்றும் மகள் அனுஷாக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மயிலம்பாவடி பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹரிஹரன் வெத்தமொழியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அழகசுந்தரம் வந்திருக்கிறாங்க, பென்குடாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். பாதுகே சின்னத்தம்பி, அதே போன்ற மனோராகி, தனலட்சுமி, கரியில ராஜலட்சுமி ஆகியோர் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வெளிமட செல்வராம் வந்திருக்கிறாங்க, சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோட சும்மதுரை வகத்தோடத்திலிருந்து சின்னையா மகாதேவன் வந்திருக்கிறாங்க. அரைப்பகலாதன் வந்திருக்கிறாரு, அப்புத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க, சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. வத்திலிருந்து ஐயக்கண் வந்திருக்கிறாரு, குணசீலன், சீம்குமார், ஈடன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம், நான் வெள்ளவத்தில் இருந்து செல்லசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் அஸ்கலிய சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதே போல தர்சினி குணசேகரன் கொழும்பு 15 நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அவனாசி வைஜெந்தி மாலா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பலங்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களா. அன்பான காலை நேர வணக்கங்களோடு நம்பிக்கை கிராமத்திலிருந்து அருள் சந்திரா வந்திருக்கிறாரு. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முருகேஷ் வந்திருக்கிறாங்க. தீயகல வட்டவழைந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். காலை நேர வணக்கங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு முருகேசன், காளியம்மாள் வந்திருக்கிறாங்க, அமுதா, காவிய, கார்த்திகேயன், கண்ணன், ஹரிஹரன், கலாநிதி, சுதர்ஷன் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தென்காசிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களா. திருச்சகணியங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

இப்பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். இறுதியாக பாரஸ்டில் சிவகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருந்தாரு. பி ஜானுக்காகவும் பாடல் இருந்து கேட்டுக்கிறாரு. தொடர்ந்து மொழிக்கு வரைக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சி இந்த விடைபிடிச்சில போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த அத்தனை அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொடுத்து தொடர்ந்தும் சுயாதன செய்து பாறையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் இன்றும் உங்கள் பின்னா ஜெஸ்ஸி ஃபானே. நன்றி சொந்தங்களே.

0: Welcome on to the dais. Today is your day. What do you want, class or mass?
1: Madam, இதெல்லாம் பார்த்தாச்சு. நமக்கு இப்ப தேவையெல்லாம் அதிர வைக்கிற நாட்டுக்குத்து. கேட்டா சும்மா திரிக்கணும்.
0: Then all you need is heat. Once that is said, the beat drops, the seat shakes. Come on.

இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாம் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடன் இருந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அமளித்துமளி தொடர்பான செய்திகள் தான் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே நீதித்துறை விவகாரம் தொடர்பான விடயத்தில் தமக்கு விவாதம் வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தில் இடம்பெற்ற விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதன்போது செங்கோலை தூக்கிச் செல்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்ட விவகாரம் என பல முக்கியமான விடயங்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அரங்கேற்றப்பட்டன. அது குறித்தான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அருண் ஜெயசேகர் பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவித்த ஒரு கருத்து, புலிகளிடமிருந்து நகைகள் விரைவில் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படும் அல்லது தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ளப்படுவதாக உறுதியளித்திருக்கிறார். அது குறித்தான செய்திகள் குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல் நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டன. அதில் பிரதானமாக தேர்தலின் போது, இலங்கையினுடைய தேர்தலின் போது 2004ஆம் ஆண்டு முதல் அந்த தேர்தலில் வாக்களித்தவர்களை அடையாளப்படுத்துவதற்காக கைகளில் மை பூசப்படுகின்ற அழியா மை பூசப்படுகிற நடவடிக்கை அமலிருந்து வருகிறது. எனவே அது ஒருவர் இரண்டாவது முறை அல்லது இன்னும் ஒரு முறை அதே தேர்தலில் வாக்களிப்பதை தவிர்ப்பதற்கான முறைமை. எனவே அதில் இருக்கின்ற விடயங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த முறைமையை நீக்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதேபோல ஞானசார தேர்தலுக்கான இந்த சிறை தண்டனை காலம் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய மேன்முறையீடு நீட்டு நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றதாகவும் செய்திகள் பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். அதேபோல இந்த சிறுபோக நெல் கொள்ளுநர் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி நீட்டதும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையிலான விசேடமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. அதன்போது பல உத்தரவுகளை ஜனாதிபதி விடுத்திருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல நாட்டில் டெங்கு தொற்று பரவல் இன்னும் தீவிரமடைந்து வருகிறது. எனவே 29 மரணங்கள் இதுவரை பதிவாகியிருக்கின்றன. இதனை அடிப்படையாக வைத்து இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் தேசிய டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை நாடளாவியில் மேற்கொள்ளப்படுகிறது. தொடர்பான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதற்காக கிட்டத்தட்ட 538 கிராம சேவக பிரிவுகளில் டெங்கு அபாய வளையங்களாக அந்த பகுதிகள் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது குறித்தும் மக்களை தெளிவுபடுத்தல் மற்றும் டெங்கு குடும்பிகள் இருக்கின்ற இடங்களை கண்டுபிடித்து அளிக்கின்ற நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாவதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதேபோல இந்த அடையாள அட்டை தொடர்பான வாட்ஸ்அப் செய்தி ஒன்று வந்து அந்த செய்தியினூடாக மக்களிடமிருந்து பணத்தை கொள்ளையிடுகின்ற அல்லது உங்கள் கணக்கிலிருந்து பணத்தை கொள்ளையிடுகின்ற மோசடி நடைபெறுவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது குறித்து மக்களை தெளிவுபடுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்னும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் தான் இன்றைய பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு, நீதித்துறை விவகாரத்தால் சபையில் பெரும் சர்ச்சை, செங்கோலை கைப்பற்ற எதிர்க்கட்சி முயற்சி, சபை நடவடிக்கைகள் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட, அதை செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையிலும், எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபை நடுவில் ஆர்ப்பாட்டம், செங்கோலை தூக்க முயற்சி, கடும் அமளித்துமளி, 10 நிமிடங்களுக்கு சபை ஒத்திவைப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையும் செய்திக்கு பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய திவயன பத்திரிகையில் மத்திசபை விவாதியாக் இல்லா விபக்ஷ நகத்தி கோஷா என்பதாக இன்றைய தினம் திவயன பத்திரிகையிலும் புகைப்படுத்தன் கூடிய செய்தியாக அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய லங்காதி பத்திரிகை அதே போல் ஏனைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுதொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நீதித்துறையில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையீடு செய்யும் வகையில் அவசர விவாதத்தை நடத்த கோரி எதிர்க்கட்சி முன்வைத்த பிரேரணைக்கு ஆளும் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதோடு சர்ச்சை நிலை ஏற்பட்டது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபை நடுவில் வந்து சபாநாயகரின் தீர்மானத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியதோடு இறுதியில் செங்கோலை தூக்குவதற்கு முற்பட்டார்கள். அதனால் சபையை கட்டுப்படுத்த முடியாமல் சபாநாயகர் சபை நடவடிக்கைகளை தற்காலிகமாக 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைத்தார் என்பதாக செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம்.
அந்த வகையில் பாராளுமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை 9:30 சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. பிரதான நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவடைந்த பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் அஜித் பி பெரேரா எம்பி எழுந்து நீதித்துறையில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையீடு செய்யும் வகையில் 2 மணி நேரம் அவசர விவாதம் ஒன்றை நிலையில் கட்டளை 19(1)(1)(20) உறுப்பினர்கள் எழுந்து நின்று அதற்கான அனுமதியை கேட்கிறோம் என கேட்டுக்கொண்டார்கள். எனவே அதனைத் தொடர்ந்து எழுந்த சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கம் குறிப்பிடுகையில், தற்போது நிலையில் எமது விவாதத்தை இடைநிறுத்தி எதிர்க்கட்சி விவாதத்துக்கு இடமளிக்க முடியாது. அதனால் அவ்வாறு விவாதத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அது தொடர்பில் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து எழுந்த தயாசிரி எம்பி 20 பேர் எழுந்து விவாதம் ஒன்றை கேட்கும் போதும், அதற்கு அனுமதி வழங்குவது சபாநாயகரின் பொறுப்பும், அதற்கு சபை முதல்வரின் அனுமதி தேவையில்லை, 19(1)(1) கோரிக்கைக்கு எதிராக வாக்கெடுப்புக்கு செல்ல முடியாது என்பதாக தெரிவித்திருந்தார். அதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நீதியை நிலைநாட்டும் நடவடிக்கையை சுயாதீனமாக செயற்படுத்துவதற்கு இடமளிக்காமல் இருப்பது ஜனநாயக விரோத செயலாகும் என்பதாக சுட்டிக்காட்டினார். எனவே இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அடிப்படையாக வைத்தும் மேன்முறை நீதிமன்றங்கள் நிலவும் நீதியரசர்கள் வெற்றிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. அதேபோன்று உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்களுக்கு நீடிக்க எடுத்திருக்கும் நடவடிக்கை முற்றாக சட்டவிரோதமாகும். அதனால் தொடர்பில் கதைப்பதற்கு இடமளிக்கப்பட வேண்டும் என்பதாக நேற்று தினம் கோரிக்கை முன்வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் குறிப்பிடுகையில், இன்று 23rd தேதி ஆளும் தரப்பின் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், உங்களது நடவடிக்கைகள் சட்டவிரோதமாகும், அதனால் சபை நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ளப்படும் என தெரிவித்து விவாதத்தில் உரையாற்ற ஆளும் தரப்புக்கு இடமளித்தார். சபாநாயகர் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒழுங்கு பிரச்சினையை தொடர்ந்து எழுப்பி வந்தார்கள். என்றாலும் சபாநாயகர் அதனை கருத்தில் கொள்ளாமல் செயற்பட்டதால் எதிர்க்கட்சியின் சபை மத்தியக்கு வந்து விவாதத்துக்கு அனுமதி கோரி கோஷம் எழுப்பி வந்தார்கள். எனவே இதன்போது அவர்கள் சபாநாயகர் நடவடிக்கைகளுக்கு எதிராக கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தார்கள். என்றாலும் சபாநாயகர் எந்த நடவடிக்கையிலும் மேற்கொள்ளாமல் சபை நடவடிக்கையை முன்னெடுத்து வந்தார். அதே நேரம் ஆளும் தரப்பில் அமைச்சர்களான விமல் ரத்நாயக்கன், நலிந்த ஜாயதீஸ் ஆகியோர் எதிர்க்கட்சியின் போராட்டத்தை சிரித்த வண்ணம் பார்த்துக் கொண்டிருந்த நிலையில், திடீரென நலிந்த ஜாயதீஸ் அமைச்சர் இன்னும் சில அமைச்சர்களுக்கு அருகில் சென்று அவர்களை வெளியில் அழைத்து செல்ல அவசரப்படுத்தி அவர்கள் அனைவரும் சபையிலிருந்து வெளியேற்றி செல்ல முற்பட்டார்கள். இதனை அவதானித்த தயாசிரி ஜெயசேகர் எம்பி சபாநாயகரை நோக்கி கோபமாக ஏதோ தெரிவித்து செங்கோலை கைப்பற்ற முற்பட்டார். தயாசிரி எம்பியுடன் அஜித் பி பெரேராவும் செங்கோலை கைப்பற்றியதன் போடும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். என்றாலும் செங்கோலை எடுக்காவிட்டால் பிரதிபடைக்கல சேவிதர் உள்ளிட்ட உதவியாட்கள் செங்கோலை சுற்றி இருந்ததோடு தயாசிரி எம்பி மற்றும் அஜித் பி பெரேரா எம்பி ஆகியோரை செங்கோலை நெருங்க விடாமல் கடும் பிரயத்தனத்தை மேற்கொண்டு வந்தார்கள். அதே நேரம் எதிர்க்கட்சியின் ஏனைய உறுப்பினர்களும் செங்கோலை கைப்பற்ற முயற்சித்து வந்த நிலையில் இவர்களை பின்னால் இருந்து அதன்பால் அவர்களை தள்ளி கொண்டிருந்தார்கள். அதனால் தொடர்ந்தும் சபை நடவடிக்கையை கொண்டு செல்ல முடியாத நிலையில் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் பாராளுமன்ற செயலாளரை நோக்கி சென்று ஏதோ தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செயலாளர் நாயகம் சபாநாயகரிடம் சபை நடவடிக்கையை தற்காலிகமாக ஒத்திவைக்க கேட்டுக்கொண்டார். அதற்கமைய சபாநாயகர் 10:40 சபை நடவடிக்கையை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைத்தார். பின்னர் மீண்டும் சபை நடவடிக்கை 12 மணி அளவில் சபாநாயகர் தலைமையில் கூடியதும், அதன்போது சபாநாயகர் எதிர்க்கட்சியின் கோரிக்கை தொடர்பில் அடுத்த பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான கூட்டத்தில் கலந்துரையாடி தீர்மானிக்கப்படும் என தெரிவித்து சபை நடவடிக்கையை முன்னெடுத்து செல்ல நடவடிக்கை எடுத்தார் என்பதும் இங்கே முக்கியமான செய்தியாக இருப்பதை காண, ஏற்கனவே திட்டமிட்டபடி நிகழ்ச்சிகளுக்கு அமைவான விவாதங்கள் இடம்பெற்று வந்த நிலையில்தான் நேற்று எதிர்க்கட்சிகள் இவ்வாறு இந்த நீதித்துறை விவகாரம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி தங்களுக்கு விவாதம் வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்க அதற்கு சபாநாயகர் இடமளிக்கவில்லை. காரணம், ஏற்கனவே நிகழ்ச்சியில் இருக்கின்ற விடயங்கள் ஆளும் தரப்பினுடைய விவாதங்கள் அது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தயாசிரி எம்பியும் அதே போல அஜிபி பெரேரா எம்பியும் நேற்று தினம் சபை நடுவே வந்து செங்கோலை கைப்பற்ற முயற்சித்து அவர்கள் எதிர்ப்பு ஈடுபட்டார்கள். இதன்போதுதான் சபை நடவடிக்கை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைத்து பின்னர் மீண்டும் 12 மணிக்கு சபை நடவடிக்கை ஆரம்பமாகி அதன்போது சபாநாயகர் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் உங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்து மீண்டும் சபை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார் என்பது முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். அதேபோல் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பல முக்கியமான விடயங்கள் பேசுபொருளாக இருந்தன, பல விடயங்கள் பேசப்பட்டன. அதில் பிரதான செய்தி
இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது. புலிகளிடமிருந்த நகைகள் விரைவில் நீதிமன்றுக்கு, பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண சபையில் அறிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து இன்றைய தினம் ஏனைய பத்திரிகைகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி, தினகரன் உள்ளிட்ட பத்திரிகைகளும் இதற்கான செய்திகள் இடம்பெடுக்கின்றன. விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளின் உரிமையாளர்களின் விவரம் தொடர்பில் ராணுவத்திடம் எவ்வித தகவலும் கிடையாது. இன்னும் 3 மாத காலத்திற்குள் அந்த தங்க நகைகள் நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் நிலையில் கட்டளை 27(2) கீழ் கடந்த பாராளுமன்ற அமர்வு ஒன்றில் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதியமைச்சர் அவர்கள் இந்த விளக்கத்தை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் விரிவாக பார்க்கலாம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து ராணுவத்தினர் தங்க நகைகள் எதனையும் கைப்பற்றவில்லை. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் விடுதலை புலிகளின் களஞ்சிய சாலைகள் இருந்து சுமார் 150 கிலோ பெறுமதியான தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டன. விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளின் உரிமையாளர்கள் விவரம் குறித்து ராணுவத்திடம் எவ்வித தகவலும் கிடையாது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் குறித்து குற்றவாளி பிரிவும் தங்க ஆபரணங்கள் அதிகார சபை மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஒன்றிணைந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது நீண்டதொரு செயற்பாடு. இதன் ஆரம்பக நடவடிக்கைகள் நிறைவு செய்து இன்னும் 3 மாத காலத்துக்குள் குறித்த தங்க நகைகளை நீதிமன்றத்தில் கையளிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட ரீதியில் உரித்துள்ளவர்களுக்கு அவர்களின் தங்க நகைகள் வழங்கப்படும். 2014 தமது அடையாளங்கள் மற்றும் ஆவணங்களை உறுதிப்படுத்திய 2015 பேருக்கு அவர்களது தங்க நகைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஆகவே ஆவணங்களை உறுதிப்படுத்துபவர்களுக்கு அவர்களின் தங்க நகைகள் ஒப்படைக்கப்படும். புலிகள் அமைப்பிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் குறித்தும் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அதேபோல் தேர்தல் பிரசாரங்களிலும் எவ்வித வாக்குறுதிகளும் வழங்கப்படவில்லை என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதேபோல் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இன்னும் ஒரு விவகாரமும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையாக இருந்தது. இன்றைய தினகரன் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் இருந்தது. குறிப்பாக இந்த சோமரத்ன ராஜபக்ஷ தொடர்பான விவகாரத்தை மையப்படுத்தி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமின் சுயாதீன செய்தி பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இந்த செங்கோலை தூக்கிக் கொண்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் செங்கோலை தூக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட விவகாரத்தை மையப்படுத்தி நேற்று பாராளுமன்ற சபை ஒத்திவைக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் ஆரம்பமானதன் பின்னர் சபையில் கருத்து வெளியிட்ட ஹர்ஷன அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. செங்கோலை விழுங்கினாலும் வழக்கு விசாரணைகள் இடைநிறுத்தப்படாது, நீதியமைச்சர் ஹர்ஷன சபையில் ஆவேசம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிதித்துறைக்கு அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டு ஊழல்வாதிகள் திணறுகிறார்கள். பாராளுமன்ற செங்கோலை விழுங்கினாலும் வழக்கு விசாரணைகளை இடைநிறுத்தப் போவதில்லை, திணறுபவர்கள் திணறட்டும், நீதிமன்றம் சுயாதீனமாக அதன் கடமைகளை முன்னெடுக்கும் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். கடந்த காலங்களைப் போன்று ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் தனிப்பட்ட விருப்பத்துக்கமைய நீதியரசரை நியமிக்க முடியாது, அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியோடு மாத்திரமே நீதிபதியால் ஜனாதிபதியினால் அந்த நியமனங்களை வழங்க முடியும் என்றும் தெரிவித்தார். நீதித்துறை சேவையாளர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை முடக்கப்படுகிறது. பலர் சாதக மற்றும் பாதக அரணிகளை அனுப்பி வைத்திருக்கிறார் நிலையில் தற்போது அவை ஆராயப்படுகிறது. இது ஒரு நபரை மாத்திரம் இலக்காக கொண்டதல்ல, ஒட்டுமொத்த நீதித்துறை சம்பந்தமான விடயம் என்பதாகவும் நேற்று தினம் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த எப்படியான விடயங்களை நீங்கள் செய்தாலும் அந்த நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கிறார். எனவே இது நீதித்துறை மாத்திரமல்ல, இது முழு சமூகத்தையும் உள்ளடக்கியது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பெறுமதி சேர் வரி திருச்சட்ட மூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு சிறப்பு பண்ட அறவீடு சட்டத்தின் கீழான வர்த்தமான அறிவித்தல்களின் வெளியீடு இரண்டு சபைகள் இறக்குமதி இரண்டு கட்டளைகள் இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாடு சட்டத்தின் கீழான விதிமுறை உள்ளிட்ட பல விடயங்களை முன்வைத்து இடம்பெற்ற சிறப்பு விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அது மேலும் தெரிவிக்கின்ற போது நீதிமன்றத்தின் சுயானந்தத்துக்கு அச்சுறுத்தல், சட்டவாற்றி கோட்பாட்டுக்கு அச்சுறுத்தல் என எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளுக்கான எவ்வித அடிப்படை காரணிகளும் முன்வைக்கப்படவில்லை. பாராளுமன்றத்தின் சுயாதீனம் தொடர்பில் அரசாங்கத்துக்கு பாடம் கற்பிப்பவர்கள் ஒரு சிலர் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் உள்ளாகப்பட்டிருக்கிறார்கள், மேலும் சிலர் பிணையில் இருக்கிறார்கள். முன்னாள் பிரதம எதியரசர் சிராணி பண்டாநாயக்கவின் வீட்டுக்கு கல்லெறிந்தவர்களும் இன்று நீதித்துறை சுதந்திரம் தொடர்பில் பேசுவது விந்தையாக உள்ளது. நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் நியாய மற்றும் நியமனம் மற்றும் பதவி உயர்வு தொடர்பான நடவடிக்கைகளை நீதிச்சேவை ஆணைக்குழுவை முன்னெடுக்கிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறை நீதிமன்ற நீதியரசர்கள் பதவியில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களைப் போன்று ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் தனிப்பட்ட விருப்பத்துக்கமைய நீதியரசரை நியமிக்க முடியாது, அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியுடன் மாத்திரமே ஜனாதிபதியினால் அந்த நியமனங்களை வழங்க முடியும் என்பதாக நேற்று தினம் நீதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதை காணும். எனவே பலருக்கு இப்போது வழக்கு இருக்கிறது, பலர் பிணையில் இருக்கிறார்கள், பலருக்கு சட்டம் வலையில் சிக்குவதற்கான விசாரணைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அவ்வாறானவர்கள் இப்போது இந்த செங்கோலை விழுங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். எனவே எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் நீதித்துறை தன்னுடைய விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும். எனவே விசாரணை இடைநிறுத்தப்பட மாட்டாது, வழக்கு விசாரணை தொடரும் என்பதாக நேற்று தினம் நீதியமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் பாராளுமன்றத்தில் செம்மணி விவகாரம் தொடர்பான விடயம் குறித்தும் பேசப்பட்டது. அது தொடர்பான செய்தி இன்றைய தினகரன் மற்றும் வீரகேசரி பத்திரிகையில் செம்மணி புதைகுழி விவகாரம் சோமரத்ன ராஜபக்ஷ மீது சர்வதேச விசாரணை அவசியம் தமிழரசுக் கட்சியின் எம்பி துரைராசா ரவிகரன் என்பதாக அந்த செய்திக்கு தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் ராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவை சர்வதேச விசாரணைக்குட்படுத்தி உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழரசுக் கட்சி எம்பி துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியானது தற்போது பாரிய மனித புதைகுழியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவற்றில் 390 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்று தினம் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக சர்வதேச விசாரணை தேவை என்ற விடயங்களை அவர் கூறுகிறார். இவ்வாறு சிறார்கள், பெண்கள், ஆண்கள், முதியோர் என
பலதரப்பட்டவர்களுடைய எலும்பு கூடுகளும் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த வாரம் நீதி அமைச்சர் அர்ஜுன் நானேக்கார் செம்மணி மனித புதைகுழியை நேரில் சென்று பார்வையிட்டதோடு இந்த புதைகுழி விவகாரம் தொடர்பில் உரிய விசாரணை முன்னெடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கின்றார். அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்ற பெரும் எதிர்பார்ப்புடன் நீதி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி அமைச்சரின் இந்த கருத்து நம்பிக்கை தருவதாக அமைந்தது. யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ராணுவ குற்றவாளியான ராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவுக்கு நீதிமன்றத்தினால் தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் குறித்த ராணுவ லான்ஸ் கோப்ரல் செம்மணியின் படையினரால் 300 முதல் 400 வரையான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய தகவலின் அடிப்படையில் அக்காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் 15 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதனையடுத்து சந்திரிகா குமாரதுங்க அரசு இந்த புதைகுழி விசாரணையை கிடப்பில் போட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் நேற்று தினம் ரவிகரன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதற்கான எனவே இந்த சோமரத்ன ராஜபக்ச லான்ஸ் காப்பலினுடைய அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் செம்மணி தோண்டப்பட்டது. எனவே தோண்டப்பட்ட செம்மணி சந்திரிகா குமாரதுங்க அவருடைய காலப்பகுதியில் மீண்டும் மூடப்பட்டதும் இருப்பினும் தற்போது மீண்டும் செம்மணியினுடைய அகழ்வுப்பணிகள் 3ஆம் கட்டமாக 30 நாட்களை கடந்து அகழ்வுப்பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஊடாக இதுவரைக்கும் 400க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அவை முழுமையாக 300க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இனி சிறுவர்கள் குழந்தைகள் முதியோர் என்று பலரது எலும்புக்கூடுகள் பல அடையாள சின்னங்கள் என பல மீட்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த விவகாரத்தில் சோமரத்ன ராஜபக்ச தொடர்பான விடயத்தில் அவர் மீது சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும், இதன் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நேற்று தினம் தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் அவர்கள் கோரிக்கை விடுத்த விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக இன்று தினம் ஏனைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகளை பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்று தினம் ஸ்ரீநாத் எம்பி அவர்களும் இத்தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. இனப்படுகொலைகளின் ஆவணமே செம்மணி, சபையில் ஸ்ரீநாத் எம்பி என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. செம்மணியில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் தமிழ் மக்களுக்கு எதிராக காலாகாலமாக இழைக்கப்பட்டு அநீதிகளையும் இனப்படுகொலைகளையும் உறுதிப்படுத்துவதற்கான ஆவணமாகியுள்ளது என்றும் இந்த விடயத்தில் அரசாங்கம் உறுதியாக முடிவெடுத்து தனது நடுநிலையான நீதித்தன்மையையும் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இதே விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்த விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். செம்மணியில் 400க்கும் மேற்பட்ட உடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன, ஆதாரங்கள் கொண்டு வெளிக்கொண்டப்பட்டுள்ளன. உங்களின் அனுசரணையில் இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தமைக்கும் அரசாங்கத்துக்கு நன்றியை கூறினாலும் நீதியை பெற்றுக் கொடுக்கவும் அதனை மேலும் வலுவுள்ளதாக மாற்றுவதற்கும் பல்வேறு பகுதிகளில் புதைக்கப்பட்ட மனித உடல்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் துரிதகதியில் உரிய காலத்தில் எடுக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கு காலாகாலமாக செய்யப்பட்ட அநீதிகளையும் வெளிக்கொண்டு வருவதற்காகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலையை உறுதிப்படுத்துவதற்காக இந்த விடயங்களை ஆவணங்களாக கொண்டு செல்லும் பொறுப்பு உள்ளது. இந்த விடயத்தில் அரசாங்கம் உறுதியாக முடிவெடுத்து தனது நடுநிலைத்தன்மை மற்றும் நீதித்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் இவரும் வலியுறுத்திய விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதேபோல இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். சுனில் ஹந்துனெத் எம்பி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த ஒரு கருத்து பிரதானமாக இருக்கிறது. கலக்கத்தை விட்டுவிட்டு வழக்கு விசாரணை எதிர்நோக்குக எதிர்க்கட்சியினருக்கு அமைச்சர் சுனில் அந்துநித்தி ஆலோசனை என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை செய்தி ஒன்றை தருகிறது. வழக்குகள் நெருங்கும்போது கலக்கமடைந்து பாராளுமன்ற சபை நடுவில் வந்து முரண்பட்டுக் கொள்வதால் எதுவும் மாறப்போவதில்லை, சிறந்த சட்டத்திறனைகளின் உதவியை பெற்று வழக்கு விசாரணைகளுக்கு முகங்கொடுக்க தயாராகுங்கள் என எதிர்க்கட்சியினருக்கு கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் அந்துநித்தி ஆலோசனை வழங்கியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு முன்வைத்த விடயங்களை இவ்வாறு இருக்கின்றன. நீதித்துறையின் மீது கடந்த அரசாங்கங்களில் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது, அரசியல் செல்வாக்கு ஆதிக்கம் செலுத்தியது. அவ்வாறான நிலையில் தற்போது கிடையாது, அதற்கான அவசியம் எமக்கு கிடையாது. சட்டத்தின் அனைவரும் சமம் என்பதை முன்னிலைப்படுத்தியே செயற்படுகின்றோம். நீதிமன்ற தீர்ப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கடந்த கால அரசாங்கங்களின் எதிர்த்தரப்பிலிருந்து ஆளும் தரப்பக்கம் சென்றார்கள். பாராளுமன்ற உறுப்புரிமையை விற்பனை செய்தவர்கள், பாதாள குழுக்களோடு தொடர்பு கொண்டிருந்தவர்கள் இன்றும் எதிர்த்தரப்பில் இருக்கின்றார்கள். முழு நாள் விவாதத்தை நடத்தி முன்னாள் பிரதமர் பதவி நீக்கப்பட்ட வரலாறும் உள்ளது. கடந்த காலம் கருப்பு வரலாற்று நிலைமை தற்போது இல்லை. கட்சியை மாற்றி வழக்கு நடவடிக்கைகளிலிருந்து தற்போது தப்பிக்க முடியாது. வழக்கு விசாரணைகள் நெருங்கி வரும் போது ஊடகங்கள் முன்பாக வந்து புலம்புகிறார்கள்.
போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அரசு நிதியை மோசடி செய்தவர்கள் சிறைக்கு செல்லும் போதும் தேசப்பற்றாளர்கள் போல் கருத்து தெரிவிக்கிறார்கள். மக்களுக்காக குரல் கொடுப்பதால் அரசாங்கம் பழிவாங்குவதாக ஊடகங்கள் குறிப்பிடுகிறார்கள். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நாங்கள் பாதுகாப்போம், சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் எவரும் செயற்பட முடியாது, அரசு நிதியை மோசடி செய்து சிறைக்கு சென்று வருபவர்களை மாலை அணிவித்து வரவேற்கும் மனநிலையில் நாட்டு மக்கள் இல்லை, அரசு நிதியை மோசடி செய்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும், தண்டனை வழங்காமை வளங்களை தாமதப்படுத்தக்கூடாது என்று மக்கள் குறிப்பிடுகிறார்கள். மக்களின் கோரிக்கையை ஜனாதிபதி நிறைவேற்றுகிறார். வழக்குகள் நெருங்கும்போது கலக்கமடைந்து பார்லமென்ற சபையினடுவில் வந்து முரண்பட்டுக் கொள்வதால் எதுவும் ஏற்பட போவதில்லை, சிறந்த சட்டத்திறனைகளின் உதவியை பெற்று வழக்கு விசாரணைகளுக்கு மூங்கொடுக்க தயாராக என்பதாகவும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சுனில் அந்தினத்து எம்பி அவர்கள் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல நேற்று தினம் எதிர்கட்சிகள் சபாநாயகரிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்த விவகாரம் முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது, நீதித்துறை சார் சிக்கல்களுக்கு விசேட விவாதம் அவசியம், ஐக்கிய மக்கள் சக்தி சபாநாயகரிடம் கோரிக்கை என்பதாக இன்னும் ஒரு தகவலும் தமிழன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. நீதித்துறையிலும் வெற்றிடங்கள் வழக்கு தாமதங்களுக்கு மற்றும் அவற்றுக்கு காரணமாக அமைந்துள்ள கட்டமைப்பு மற்றும் நிர்வாக சிக்கல்கள் குறித்து பாராளுமன்றத்தில் விவாதம் ஒன்று நடத்துமாறு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி சபாநாயகர் ஜெகத் விக்ரமத்னவிடம் நேற்று தினம் கோரிக்கை ஒன்று முன்வைத்திருப்பதாக சபாநாயகர் அலுவலகத்தில் வைத்து அவர்கள் இவ்வாறு இந்த கோரிக்கை முன்வைத்திருப்பதாக புகைப்படத்துடன் கூடிய செய்தி இன்று தினம் தமிழன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் நீதித்துறை சார்ந்த ஒரு முக்கியமான செய்தி, நேற்று தினம் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தொடர்பான செய்தியும் பிரதானமான செய்திகளாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை மற்றும் இணைய பத்திரிகை இடம்பெறுகின்றது. இந்த லங்காதீபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, அபேல விசிவை ஞானசார ஹிமீகே சிறந்தனும ஸ்தீராய் என்பதாக இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் இணைய பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக முதற் பக்கத்தில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி தினகரன் பத்திரிகையிலும் முதற் பக்கத்தில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இஸ்லாம் மார்க்கத்தை அவமதித்த குற்றச்சாட்டு, ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை, தீர்ப்பை உறுதி செய்தது மேல் நீதிமன்றம் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதான தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடாத்தி ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த 9 மாத சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உறுதி செய்திருக்கிறது. குறித்த சிறை தண்டனையிலிருந்து தன்னை விடுவித்து விடுதலை செய்யவாறு கோரி ஞானசார தேரரினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்னம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். கடந்த 2016 கிரளப்பனை பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் இஸ்லாம் மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டார் என குற்றம் சுமத்தி தண்டனைக்கோவை சட்டத்தின் கீழ் போலீசாரினால் ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணைகளின் பின்னர் இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்று தினம் தினகரன் பத்திரிகையிலிருந்து பௌசிக்கு எதிரான விசாரணைகள் நிறைவு, தீர்ப்பு ஒத்திவைப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. முன்னாள் அமைச்சர் AHM பௌசிக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனுவின் தீர்ப்பு பிறிதொரு தினத்தில் அறிவிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் நேற்று அறிவித்திருக்கிறது. இம்மனு நேற்று செவ்வாய்க்கிழமை விசாரிக்கப்பட்டு நிறைவுக்கு வந்திருந்தது. இதனை அடுத்து இதுகுறித்த தீர்ப்பை பின்னர் அறிவிப்பதாக உயர்நீதிமன்றம் நேற்று தினம் அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அனர்த்த இடர்பாடுகளில் பயன்படுத்தவென நெதர்லாந்து அரசாங்கம் வழங்கியிருந்த வாகனத்தை தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் பௌசிக்கு எதிராக அடிப்படை உரிமீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணைகள் பிரதம எதிர்சலான பிரீத்திபர்ம சுரேசன தலைமையிலான ஜனகடி சில்வா மற்றும் அர்ஜுன் ஒபேசேகர் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாத்தினால் விசாரிக்கப்பட்டு வந்தது. இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் சந்திரா ஜெயவர்தனவினால் இந்த மனு முன்னாள் அமைச்சர் AHM பௌசிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் வழக்கு விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. தீர்ப்பு இன்னும் ஒரு தினத்தில் அறிவிக்கப்படும் என்று நேற்று தினம் உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களும்
பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்த இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும், சிறுபோக நெல் கொள்வனவுக்கு அவசர நிதி, களஞ்சியங்களில் உள்ள நெல்லை விடுவிக்கவும் உத்தரவு என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிற தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வை நடந்திருக்கிறோம். அந்த வகையில் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக் அவர்கள் நேற்று தினம் விடுத்த உத்தரவு தொடர்பான செய்தி இன்று தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது. சிறுபோக நெல் கொள்வனவுக்கு அவசர நிதி, களஞ்சியங்களில் உள்ள நெல்லை விடுவிக்கவும் உத்தரவு, விவசாயிகளின் சமகால பிரச்சினைகள் ஜனாதிபதி தலைமையில் நேற்று ஆராய்வு, காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் சவால்களிலும் கவனம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. விவசாயிகள் எதிர்க்கும் சமகால பிரச்சினைகள் பற்றி ஆராயும் உயர்மட்ட கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக தலைமையில் இடம்பெற்றது. உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு, நெல்லுக்கான உத்தரவாத விலை இல்லாமை மற்றும் உரிய சந்தை வாய்ப்புகளின்றி விவசாயிகள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளிலும் இக்கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. அதிலும் விசேடமாக நெல்லை விற்பனை செய்வதில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு அவசர தீர்வு எடுக்கப்பட்டது. இத்தீர்வின் முதற்கட்டமாக சிறுபோக நெல் கொள்வனவுக்கு தேவையான நிதியை ஒதுக்கவும் முடிவு செய்யப்பட்டது. நிதியமைச்சர் அதிகாரிகளுக்கு இதற்கான நிதியை அவசரமாக விடுவிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். கடந்த வருடத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட சிறுபோக நெல் கையிருப்புகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு கவனம் செலுத்தியிருந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே அந்த கையிருப்புகள் இன்னும் சந்தைக்கு விநியோகிக்கப்படாதுள்ளதால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கையிருப்புகளை சந்தைக்கு விநியோகிக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான முன்மொழிவுகள் குறித்தும் கேட்டறிந்தார். மாவட்ட மட்டத்தில் உள்ள களஞ்சிய சாலைகளின் நிலைமைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. களஞ்சிய சாலைகளின் நிலைமை மற்றும் பாதுகாப்பான கையிருப்புகள் மேலும் துல்லியமான தரவு தளத்தை பேணுவது அவசியம் பற்றியும் அதிகாரிகள் ஆராய்ந்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் கூடிய இவ்வாறான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்த செயல்முறைகளை முறையாக பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. குறிப்பாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்களின் போது பாதுகாப்பான நெல் கையிருப்புகளை பேண வேண்டியதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இது ஒரு சாதாரண செயல்முறை அல்லாமல் விசேட கவனத்துக்குரிய ஒரு விடயமாக அமைய வேண்டும் என்றும் இதன்போது தெரிவித்தார். கமத்தொழில், கால்நடைகள் வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடிலால் காந்தம், வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கம், கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரத்னன், கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சருடைய செயலாளர் உள்ளிட்ட பலரும் இங்கு கலந்து கொண்டு தொடர்பான விசேடமான விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தியிருந்த விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இன்று நம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து டெங்கு தொடர்பான விவகாரம் தற்போது தீவிரமான பிரச்சனை மாறியிருக்கிறது. இன்றைய தினம் முதல் நாடலாவிரதியில் 3 நாட்கள் விசேட டெங்கு ஒழிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. அது தொடர்பான செய்திகள் இன்றைய தினம் பிரதான செய்திகளாக பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அது தொடர்பான செய்தி இன்றைய லங்காதி பத்திரிகையில் டெங்கு கிராம நிலதாரி வசம் பன்சியத்திஸ் அட்டாக் அதி அவதானம் என்பதாக இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றுவது காலம். நாட்டில் 538 கிராம சேவக பிரிவுகள் டெங்கு அபாயம் அதிகம் இருக்கின்ற பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் மருத்துவமான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. கிராம நிலாதி வசம் பன்சியத்திஸ் அட்டாக் டெங்கு அதி அவதானம் கலாப்பவை ரோகல் பிரிலா எக்க அந்தே டெங்கு ரோகி திகைந்தான் துணாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். வைத்திய சாலைகளில் டெங்கு நோயாளர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. எனவே ஒரு கட்டிலில் 2 முதல் 3 டெங்கு நோயாளர்கள் இவ்வாறு சிகிச்சை பெற்று வருகின்ற விவகாரங்கள் பிரதானமான ஒரு பிரச்சனையாக மாறியிருப்பதாக இந்த தினம் மதுரமான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக பத்திரிகை இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணோம். எனவே இந்த விவகாரம் குறித்து விசேட கவனம் செலுத்தி ஜனாதிபதி செயலகத்தினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் விசேடமான டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. எனவே பொதுமக்களை தெளிவுபடுத்துவது, டெங்கு அபாயம் இருக்கின்ற பகுதிகளை அடையாளம் காண்பது, அதே போல பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், பிரதான வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் விசேடமான நடவடிக்கைகளை டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான விசேட திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. எனவே அதன் அடிப்படையாக வைத்து நேற்று தினம் விசேடமான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலாளர் தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த டெங்கு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அது தொடர்பான செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையில் இன்று முதல் 3 நாட்கள் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஜனாதிபதி செயலாளர் தலைமையில் கலந்துரையாடல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம். தற்போது வேகமாக பரவி வரும் டெங்கு அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் தேசிய வேலைத்திட்டத்தோடு இணைந்த வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் வழிகாட்டலில் விசேட டெங்கு ஒழிப்பு செயற்பாடு இன்று 24, 25 மற்றும் 26 ஆகிய 3 நாட்களில் செயற்படுத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விசேட ஊடக தெளிவுபடுத்தல் கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவின் தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றதும் இந்த வேலைத்திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கும் பொதுமக்களின் விழிப்புணர்வு பங்களிப்பும் இன்றியமையாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியின் செயலாளர், இதில் ஊடக நிறுவனங்களுக்கு பரந்தளவில் பொறுப்பு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
மேலும் தற்போதைய மழைக்காலத்துடன் டெங்கு பரவல் கடந்த வருடத்தை விட அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது என சுட்டிக்காட்டிய அவர், இந்த தொற்று நோய் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் நிலையான தீர்வுகளை காண்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும், அதற்காக எடுக்கப்பட வேண்டிய நீண்டகால நடவடிக்கைகள் தொடர்பில் வேலைத்திட்டம் ஒன்றை உருவாக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதில் பொதுமக்களுக்கு அதிக பொறுப்பு காணப்படுவதாகவும், சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்பது போன்ற நட்பழக்க வழக்கங்களின் மூலம் இந்நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் என்றும், அத்துடன் அரசு நிறுவனங்கள், அதன் வளாகங்கள் மற்றும் தொழிற்சாலைகள், நிர்மாணப் பணிகள் மேற்கொள்ளப்படும் இடங்களை சூழவும் டெங்கு பரவக்கூடிய அபாயம் காணப்படுகிறது. எனவே ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சினைகளுக்கு இந்த நேரத்தில் வழங்கக்கூடிய மிகச்சிறந்த தீர்வு பொதுமக்களை விழிப்புணர்வூட்டுவதும், சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்க அவர்களை ஊக்குவிப்பதுமாகும். இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் பரந்தளவிலான பிரசார பொறிமுறையொன்றை செயற்படுத்துவதற்கு அனைத்து ஊடக நிறுவனங்களிடம் ஆதரவை எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி எதிர்வரும் நாட்களில் பொதுமக்களை விழிப்புணர்வூட்டி சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்பது குறித்தும் அவர்களை ஊக்குவிப்பதற்கு தங்களது பங்களிப்பை வழங்குமாறும் அனைத்து ஊடக நிறுவனங்களிடம் அவர் கேட்டுக்கொண்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணும். எனவே அனைத்து ஊடக நிறுவனங்களும் இதற்கு அதிகளவான பிரச்சாரங்களை வழங்க வேண்டும் என்று நாம் கோரிக்கொண்டு முன்வைக்கப்பட்டது. எனவே நாட்டில் டெங்கு தொற்று எண்ணிக்கை இப்போது 1,99,000 கடந்திருக்கிறது. அதேபோல இந்த குறுகிய காலப்பகுதியில் மாத்திரம் இவ்வாறு அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட விடயங்கள் பிரதானமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே நாளொன்றுக்கு அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். இதுவரைக்கும் 29 மரணங்கள் பதிவாகியிருக்கிறது. எனவே அடையாளம் காணப்படுகிற டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கையில் அதிகளவானவை மேல் மாகாண சேர்ந்தவர்கள். அதிலும் கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். அதற்கு மேலதிகமாக மேலும் பல மாகாணங்களும் இந்த பட்டியலில் இடப்பட்டிருக்கிறது. எனவே டெங்கு தொற்றானது இப்போது நாடு முழுவதும் 14 மாவட்டங்களில் 538 கிராம சேவக பிரிவுகளில் பாரிய அபாயத்தை உருவாக்கி வருகிறது. இந்த டெங்கு நோய் பரவுவதற்கான விடயங்களை அடையாளம் காண்பதற்கான ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இந்த வருடத்தினுடைய ஆரம்ப காலப்பகுதியில். அதன்போது பாடசாலை வளாகங்கள் அதில் பிரதானமாக இருக்கிறது. பாடசாலை வளாகங்களில் தான் டெங்கு குடும்பிகள் அதிகம் காணப்படுகின்ற சூழல் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மதஸ்தலங்கள் பிரதான இடம் வகிக்கிறது. அரசு நிறுவனங்கள், பொது இடங்கள் ஆகியவற்றிலும் வரான பிரச்சனை இருக்கிறது. வீடுகளிலும் வர பிரச்சனை இருக்கிறது. அதே போல வீடுகளில் டெங்கு தொற்று பரவதற்கு பிரதானமான காரணம் வீட்டிலிருந்து நீக்கப்பட்டு வெளியில் வீசப்படுகின்ற பொருட்களில் தான் பொருட்களில் சேகரிக்கப்படுகின்ற நீர் மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அதனூடாக டெங்கு பரவுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. டயர்கள், அதே போல சிரட்டைகள், பூச்சாடிகள் உள்ளிட்டவற்றுக்கும் இவ்வாறான டெங்கு பரவுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது தொடர்பில் மக்கள் மிகுந்த கவனம் செலுத்தி அது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தையும் இன்று தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த மற்றொரு செய்தி ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் சலையின் உயிருக்கு பெரும் ஆபத்து, சலையின் மனைவி முறைப்பாடு என்பதாக ஒரு செய்தி ஒன்றும் இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேஷ் சலையின் மனைவி மனோரி சலை குற்றவாளி திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராக குற்றங்களால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய அதிகார சபையில் உத்தியபூர்வமாக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதேபோல் இன்றைய தினகரன் பத்திரிகையில் நேற்று தினம் அமைச்சரின் முடிவுகளை அறிவிக்கும் வார அந்த ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெறுகிறது. தினகரன் பத்திரிகையில் கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாக்க விசேட குழு அமைச்சரவை அங்கீகாரம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை காணலாம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் கிழக்கு மாகாணத்தில் அரசியல் அதிகாரம் மற்றும் அரசியல் தொடர்புகளை முறைகேடாக பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத காணி கையகப்படுத்தல், காணி இறப்புதல் மற்றும் கடலோர சட்டவிரோத கட்டுமானங்கள் காரணமாக சமூக பொருளாதார மற்றும் நிர்வாக ரீதியாக பல்வேறு பிரச்சினைகள் உருவாகியுள்ள நிலையில் இரு பிரச்சினைக்கு துரிதமான மற்றும் நிதானமான தீர்வுகளை வழங்கும் நோக்கில் விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இதன்படி கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாத்தல் என்ற பெயரில் முன்னாள் தென்மாகாண காணி ஆணையாளர் மற்றும் தற்போதைய தென்மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சேனக்க பள்ளியகுருகே தலைமையிலான தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய விசேட குழுவினர் நியமிக்கப்படவிருக்கிறது. இந்த குழுவுக்கு குழுவை நியமிப்பதற்கும் தொடர்பான விடயங்களை கையாள்வதற்கும் இப்போது அமைச்சரவை நேற்று தினம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அதேபோல் இன்னும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையிலிருந்து, தேர்தல் வாக்களிப்பில் கையில் இனி மை இல்லை என்பதாக தினக்குரல் பத்திரிகை ஒரு தலைப்பேற்றுவதை காண இணைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. இலங்கையில் இனிவரும் காலங்களில் நடைபெறும் அனைத்து தேர்தல்களின் போதும் வாக்காளர்களின் விரல்களில் அழியா மை பூசும் பாரம்பரிய நடைமுறையை சட்டப்பூர்வமாக முற்றாக நீக்குவதற்கு அமைச்சரவை உத்தியோகபூர்வமாக அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக
அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தின் மூலம் தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களில் இனிவரும் காலங்களில் இந்த மைப்பூசு நடவடிக்கை இடம்பெறாது. காரணம், ஏற்கனவே அடையாள அட்டை ஊடாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இரண்டாவது முறையாக அவர்கள் வாக்களித்தால் என்ற விடயத்தை உறுதிப்படுத்துவதற்கான இன்னும் ஒரு அடையாளமாகத்தான் இந்த மைப்பூசப்படுகிறது. எனவே ஒருவர் இரண்டு முறையில் இரண்டுக்கு மேற்பட்ட முறைகள் வாக்களிப்பதை தவிர்ப்பதற்கான நடைமுறையாகத்தான் இந்த மைப்பூசப்படுகிறது. ஆனால் இது ஒன்று செலவீனம் அதிகம், இன்னொன்று வாக்களிப்பு நிலையங்களுடைய செயற்பாடுகளுக்கு இது இன்னும் அதன் செயற்பாடுகள் முன்னெடுப்பது தடையாக இருக்கிறதால் இந்த இரண்டு முறை ஒருவரை அடையாளப்படுத்த உறுதிப்படுத்துவதற்கான விடயத்தை நீக்கிவிட்டு அதில் இந்த மைப்பூசும் நடவடிக்கை நீக்குவதற்கான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை அதற்கான அனுமதி வழங்கியிருக்கிறது. சட்ட திருத்தம் மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. எனவே இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையில் வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கிறேன்.

0: வணக்கம் வசந்தா.
1: குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம்.

0: மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலையில் காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட ஒரு நல்ல நாளாக அமையப் போகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இனி நாள் புதன்கிழமையே சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கப் போகிறது. இனாலும் நிறைய சொந்தங்கள் வேலைக்கு போறதுக்கு ரெடியாக கொண்டிருப்பீங்க, நிறைய பேர் வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டு வேலையில் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. டிரைவ் பண்ணி கொண்டிருக்கவங்களுக்கு, காஃபி குடிச்சிட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கவங்களுக்கு, வீட்டுல வேலை செய்து கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கவங்களுக்கு எல்லா வகையான விஷயங்களும் வர காத்திருக்கிறது. இனி நாளுக்கான சிறப்பான ஒரு தலைப்பு, எங்களுக்கு தேவையான ஒரு தலைப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. அதே போல FIFA உலகக்கண போட்டி மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொள்வது, அது பற்றிய விஷயங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. சொந்தங்கள் தொடர்ந்து உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடி விதத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3027 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள். ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 25, 48, 52, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 25, 48, 52, 59. நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 1,00,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,35,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,913 சீட்டிலிப்பு வாரத்துக்கான ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மீன ராசி தெளிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 14, 22, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ராசியாக மீனராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 14, 22, 56. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,62,93,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 59 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 935 சீட்டிலப்பு வாரத்துக்கான சுப்பிரிதான சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 6, 2, 5, 6, 1, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 6, 2, 5, 6, 1, 1. நேற்றைய நாளில் 37,95,140 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,22,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். 409 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 5, 6, 1, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 5, 6, 1, 1. 2,50,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 61,64,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,201 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்கள் 5, 30, 38, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்கள் 5, 30, 38, 52. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 4, 9, 4, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 4, 9, 4, 3. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,43,89. அடுத்து 13,71,00,000 பெறுமதியான சூப்பர் பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் ஜாக்பாட் பரிசு 13,71,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 14,38,97,28 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதனத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,362 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 7, 28, 37, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 7, 28, 37, 45. லக்கி சான்ஸ் சீட் லப் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 9, 4, 8, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட் லப் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 9, 4, 8, 4. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,38,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,66,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள். 2,377 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம், சூப்பர் இலக்கம் 32, வெற்றி இலக்கங்கள் 32, 37, 45, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம், சூப்பர் இலக்கம் 32, வெற்றி இலக்கங்கள் 32, 37, 45, 70. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,16,99,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிநலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,031 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். வெற்றி இலக்கங்கள் 5, 37, 48. வெற்றி இலக்கங்கள் 5, 37, 48. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 40,99,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான விடயங்கள் இந்த நாள் பகிரப் போவதாக நான் சொல்லியிருந்தேன். சரி, சந்தோஷம் உங்களுக்கு தெரியும், சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் டேக்யா வேலை திட்டம். ஆக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த டேக்யா வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக இப்பொழுது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கிறதாக. இந்த வேலை திட்டத்தின் கீழ் இப்பொழுது அநேகமான பாடசாலையின் கீழ் மாணவர்களை விழிப்புணர்வூட்டும், அதாவது பாதை விபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது சம்பந்தமாக, அதே போல சமிஞ்சைகள் சம்பந்தமான விடயங்கள் போன்றவற்றை அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றும். நாடக வடிவிலும் சரி, கருத்தரங்கு வடிவிலும் சரி, அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றும் வகையில் தான் இந்த வேலை திட்டம் நடைபெறுகின்றது. சுயாதீன ஊடகங்களை போல தெரியும், ஐடிஎம், லக்கண்ட, வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம் ஆகியவை இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். இப்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டில் இருக்கப்பட்டோம். தேசிய இலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதவசா குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுபதவசா குளத்திற்கான வெற்றி முடிவுகள் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 62, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 62, 66. சிறப்பு இலக்கங்களாக 4, 8, 2, 4. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 4, 8, 2, 4. நேற்றைய நாளில் 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,42,700 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கோபி சத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 4,469 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 13, 32, 59, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 13, 32, 59, 80. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 91,38,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,88,25,625 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 6,227 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 2, 8, 6, 5, 7, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 2, 8, 6, 5, 7, 2. நேற்று நாளில் 25 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,35,64,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,70,72,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,157 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 17, 27, 33, 43. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 17, 27, 33, 43. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,75,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,56,90,418 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,575 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 14. வெற்றி இலக்கங்கள் 11, 35, 45, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 14. வெற்றி இலக்கங்கள் 11, 35, 45, 49. நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 97,28,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,58,30,674 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த குரான் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது.
அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த ஹனலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1536 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 17, 20, 26, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 17, 20, 26, 56. நேற்றைய நாளில் 100,000 பரிசுகள் ஒன்று வெல்லப்பட்டுகிறது. நேற்றைய நாளில் மணிக்கும் 10,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 19 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,34,860 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 37,3534 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 802 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 6, 5, 7, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 6, 5, 7, 2. நேற்று நாளில் மொத்தமாக 44,72,320 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 495 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜெட். வெற்றி இலக்கங்கள் 4, 4, 5, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட். வெற்றி இலக்கங்கள் 4, 4, 5, 2. நேற்றைய நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 35 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,77,080 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசியலத்துறை சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

2026 ஜூன் மாதம் 23 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:24 மணி முதல் 11:54 மணி வரை. யமகண்டம் காலை 8:54 மணி முதல் 10:24 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 2:54 மணி முதல் 4:24 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் இரக்கம், ரிஷபம் உதவி, மிதுனம் இன்பம், கடகம் முயற்சி, சிம்மம் பாசம், கன்னி விவேகம், துலாம் பரிசு, விருச்சிகம் கவனம், தனுசு அனுகூலம், மகரம் பொறுமை, கும்பம் தேர்ச்சி, மீனம் உயர்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் இரக்கம், ரிஷபம் உதவி, மிதுனம் இன்பம், கடகம் முயற்சி, சிம்மம் பாசம், கன்னி விவேகம், துலாம் பரிசு, விருச்சிகம் கவனம்.

பக்தி என்று அழகான பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. காலையிலேயே நீங்கள் நிறைய சொந்தங்கள் அப்படியே பயணம் போய் கொண்டிருப்பீங்க. இந்த பாடலாம் கேட்டுக்கொண்டு அப்படியே நீங்கள் செல்லும் போது எவ்வளவு இனிமையிலே அந்த கேட்கை காட்சியோடு ஆங்காங்கே சில இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. கவனமாக செல்ல வேண்டும். சரியான அந்த விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளவலும். இன்றும் கூட ஏராளமான விஷயங்கள், முக்கியமான தலைப்பும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த நாளுக்கான பொருத்தமான ஒரு தலைப்பும் உங்களுக்காக காத்திருக்கிறது. சொந்தங்களே எப்போதும் உற்சாகமாக இருங்கள். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8:01.

சமைப்பில் வசந்தம் எஃப்எம். அருளின் உருவமாக, கருணையின் கடலாக, பக்தியின் ஒளியாக விளங்கும் நைனி நாகபூஷணி அம்பா.

அச்சுக்கு குமுக்கு அப்படியே நிறைய பேர் அப்படியே கால்களில் டான்ஸ் பாட்டு கொண்டே போயிருங்க. அது எனக்கு தெரியுது. வீட்டில் வேலை செய்யும் போது அப்படியே நீங்கள் அப்படி டான்ஸ் பண்ணி கொண்டு வேலை செய்யறீங்க, அப்படியே வாகனம் டிரைவ் பண்ணிக்கிட்டு அது ஸ்டேடியில் அப்படியே கையை தட்டி தட்டி போவீங்க. சரி, அவதானம் சந்தோஷமாக உற்சாகமாக செல்லுங்கள். சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாடல் பாடுமில்லா பாடிய பாடல் தெய்வாவின் இசைகள் வைரமுத்து அவர்கள் வரை எழுதுன்னு சொன்னால் சும்மாவா பாட்ஷா திரைப்படத்துக்காக கொடிகட்டி பறந்த ஒரு படம் இல்லையா? ஸோ அந்த படத்தில் ஒரு பாடல் காலையிலேயே வந்திருக்கிறது உற்சாகமாக இருக்கும். சரி, இந்த நாளுக்கான தலைப்பு என்னன்னு சொல்லி போனேச்சுன்னா அதெல்லாம் தெரியும் போனேச்சுன்னா தலைப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கறது என் காதுகளுக்கு கொஞ்சம் ஓரமாக கேட்குது. சரி, சொல்கிறேன். சரி, இன்றைய நாள் தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்க போகிறது சொல்லி நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். சரி, உண்மைதான். சரி, இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள் இல்லையா? இன்றைய நாளை பற்றி நாங்கள் சொல்லியாக வேண்டும். இன்றைய நாள் சர்வதேச ஒலிம்பிக் தினம், இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஒலிம்பிக் தினத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பொருளை வைத்து கொண்டாடப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது. ஆக இது உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 23ஆம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள் தான் இந்த ஒலிம்பிக் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆக இதன் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உடற்தகுதியை மேம்படுத்தவும் பார்த்தீங்கன்னா அதே போல ஒலிம்பிக் கொள்கைகளை பரப்பவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. எங்களுக்கு ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற விஷயத்தையும் விளையாட்டு எவ்வளோ முக்கியம் என்ற விஷயத்தையும் இந்த நாள் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. சரி, இது வரலாற்று பின்னணியும் ஒரு முறை பார்த்துவிட்டு சும்மா அப்படியே ஒரு பார்வை பார்த்துவிட்டு நாளுக்கு தலைப்புக்கு போகலாம்னு நினைக்கிறது. காரணம், ஒரு விஷயத்தை பேசும்போது கொஞ்சம் முழுமையாக பேசிட்டு போகிறது நல்ல விஷயம் தானே இல்லையா? 1894ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 23ஆம் தேதி பாரிஸ் ஷார்போன் அப்படின்ற பல்கலைக்கழகத்தில் தான் ஃபார் அண்ட் பியர் ஜி கூப்ரேட்ஸ் அப்படின்ற ஒருத்தரன் மூலமாக தான் முயற்சிகள் தான் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி IOC தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா நவீன ஒலிம்பிக் போட்டிகளுக்கு மறுமலர்ச்சியாக இருந்த ஒரு காலமாக என்று சொல்லப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா முதல் கொண்டாட்டம் எப்போது கொண்டாடப்படுகிறது சொன்னால் 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முதலாக ஒலிம்பிக் சர்வதேச தினம் கொண்டாடப்படுகிறது, அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்படுகிறது 1948ஆம் ஆண்டு. சரி, இது எப்படி இருக்கும்போது 2026ஆம் ஆண்டுக்கான மையக்கரு என்ன என்பதை நாங்கள் பார்த்துவிட்டு இந்த நாளுக்கான தலைப்புக்கு நாங்கள் செல்ல போகிறோம். பாலங்களை உருவாக்குதல், தடைகளை தகர்த்தல், விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் பில்டிங் பிரிட்ஜ் பிரேக்கிங் பேரியர்ஸ். உண்மைகளை சொல்ல போனால் அதாவது இந்த மையக்கருவை பொறுத்த மட்டும் சொல்ல வரணும் விஷயம் என்ன சொன்னால் எவ்வாறான எல்லைகள், மொழிகள் மற்றும் கலாச்சாரங்கள் கடந்து மக்களை ஒன்றிணைக்கிறது என்பதையும் விளையாட்டு தான் ஒன்றிணைக்கிறது என்பதையும் வலியுறுத்துகின்ற ஒரு நாளாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டின் தொனிப்பொருளாக இருக்கிறது, கருப்பொருளாக இருக்கிறது. ஆக இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கூட. சரி, போனேஷனா இந்த விஷயம் நிறைய சொல்லிட்டீங்க. அதே போல ஒலிம்பிக் தினத்தை பற்றியான 3 முக்கியமான கருப்பொருட்கள் இருக்கிறது, கருவான விஷயங்கள் இருக்கிறது. அதை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து நாங்கள் பேசதானே போறோம் இதை பற்றின. சரி, இந்த நாளுக்கான தலைப்பு பகுதிக்கு நாங்கள் வருகிறோம். சார், நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் உடற்தகுதி, ஆரோக்கியம் மற்றும் விளையாட்டு திறன். சார், உடல் தகுதி, ஆரோக்கியம் மற்றும் விளையாட்டு திறன் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரே வயசு உள்ளவங்க பார்த்துருப்போம், ஒரு 68 வயசுல ஒருத்தர் இருப்பாரு, அதே 68 வயசுல இன்னொருத்தர் இருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்றது, நல்லா ஃபிட்னஸாக இருப்பார், நல்லா விளையாடக்கூடியதாக இருப்பார். மற்றவர் பார்த்தீங்கன்னா அப்பா முடியலப்பா, எனக்கு சுகர் செக் பண்ணணும், கொலஸ்ட்ரால் இருக்குன்ற சொல்றாங்க, கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்ப்பீங்க. ஸோ எவ்வளவு முக்கியம், ஏன் முக்கியம் என்ற விஷயங்களை நீங்கள் பார்த்த விடயங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள், அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆக உடற்தகுதி, ஆரோக்கியம் மற்றும் விளையாட்டு திறன் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று நாங்கள் மக்களோடு பேசலாம். அழைப்பை ஏற்படுத்துங்கள். 0312 7 7 5 0 0 1 அல்லது 0312 7 7 5 1 1 என்ற ஒரு அழைப்பை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக முடிந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு. வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 24 திகதி வவுனியா ஓமந்தை மத்திய கல்லூரியில் காலை 7 மணி முதல். டேக் கேர், டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு. மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

கருப்பு திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எல்லா விடயங்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். சரி, தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. சரி, நீங்க யோசிப்பீங்க எங்க போனீங்க போகணுமா, நீங்கள் கட்டிடம் கட்ட போறீங்க, ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னு சொன்னா கட்டிட உபகரணங்கள் வாங்க வேண்டும், கடத்தொழில் சார் உபகரணங்கள் வாங்க வேண்டும். அதே போல நீங்கள் பைப் வகைகள் வாங்க வேண்டும், ஜிஐடி மற்றும் பைப் வகைகளை வாங்க வேண்டும், நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை மறந்துவிடாதீர்கள் சொந்தங்களே. காரணம், ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற அத்தனை பொருட்களையும் நீங்க ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் போது போக்குவரத்து செலவு அப்படியே குறைந்து போகிறது. அதே போல தெரிவுகளும் அதிகமாக இருக்கிறது. தெரிவுகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதே போல தரமான பொருட்களை நீங்கள் தெரிவு செய்ய முடியும். அதே போல நியாயமான விலையில் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல்ஸ் என்று சொன்னாலே ஒரு நாமம் தான் இல்லையா, மக்கள் மனதில் நம்பிக்கை வென்று ஒரு நாமம் தான் ஜனதா ஸ்டீல்ஸ். ஆக நீங்கள் நம்பி அங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறோம். சரி, இன்னொரு விஷயம் இருக்கிறது, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எல்லாம் வருது. இந்த மழைக்கால பகுதியில் நீங்கள் தலைவலி காய்ச்சல் மாதிரி ஃபீல் பண்றீங்க. காலையிலேயே வேலைக்கு கிளம்ப போதே என்னடாப்பா தலைவலிக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் சொல்றேன், மெல்டோலன் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோலன் எடுத்துக்கொண்டீங்கன்னா தலைவலி காய்ச்சல்லாம் அப்படியே பறந்து போயிடும், இப்படி சிட்டா பறந்து போயிடும். அப்படி பறந்து போகணும் சொன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்கள் சொந்தங்களை. இது ஒரு வகையான பாராசிட்டமால் என்பதையும் மறந்து விடாதீர்கள். சரி, இன்னைக்கு நான் கேட்டுக்கின்ற தலைப்பை பற்றியும் நான் சொல்ல வேண்டும். இன்று நாளுக்கு பொருத்தமான ஒரு தலைவர் தான் கேள்வியாக கேட்கப்பட்டுகிறதாக உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது நாங்கள் இன்றைய நாள் ஒலிம்பிக் தினம் இல்லையா, ஆக உலக ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்படுகிறது. ஆக இன்றைய நாள் கேட்டுக்கின்ற தலைப்பு உடற்தகுதி, ஆரோக்கியம் மற்றும் விளையாட்டு திறன். மனிதனுக்கு ஏன் அவசியம் அப்படின்ற விஷயத்தை, எவ்வளவு முக்கியம் என்ற நாட்டின் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த விஷயத்தை எதிர்கூறியிருக்கிறாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா மேல் சபரகமு மற்றும் வடவேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. முக்கியமான விஷயம், ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் பாத்தீங்கன்னா சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் பாத்தீங்கன்னா மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில், வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும், திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த விடயங்களை நீங்கள் கட்டாயம் அவதனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த சந்தர்ப்பங்களை பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதற்காக வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டது. காரணம் உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் ஃபிளாக்ல சார்ஜ் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறது, டிவி பார்த்து கொண்டிருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, போன் யூஸ் பண்றது போன்ற விஷயங்களை நீங்கள் முடிந்தளவு தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்தளவு கிடையாது, கட்டாயம் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் சந்தோஷமாக சொல்கிறோம். காரணம், இதை சந்தோஷமாக சொல்வதை நீங்கள் செய்தால் தான் சந்தோஷம், இல்லைன்னு சொன்னால் கவலை. சரி, இது எப்படி இருக்கும் போது இன்னொரு செய்தி இருக்கிறது. இந்த பொது போக்குவரத்துகளில் நாங்கள் மக்கள் நம்பி பயணம் செய்கிறோம். யாரை நம்பி? ஓட்டுநரை நம்பி. அப்படி பயணம் செய்யும் போது அவர்கள் சரியான நிலையில் இருக்க வேண்டும் இல்லையா. அவர்கள் போதைப் பொருட்களை பாவித்திருக்கிறார்கள், எப்படி நாங்கள் எங்களுக்கு தெரிய போகிறது? நாங்கள் ஒவ்வொரு முறையும் போய் செக் பண்ணி கொண்டு அவர் நாங்கள் பஸ்ஸில் ஏற போவது கிடையாது. அப்படி இருக்கும்போதுதான் இப்பொழுது திடீர் சோதனையில் சிக்கிய பேருந்து சாரதியின் தலைப்பில் தான் முக்கியமான செய்தி எல்லாம் எங்களுக்கு கிடைப்பட்டிருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் நேற்று மகரகம நாவீன பேருந்து நிலையத்தில் நேற்று நடத்தப்பட்ட பரிசோதனையில் போதுதான் 13 பேருந்து சாரதிகள் சிறந்த நடத்துனர்கள் தான் இப்பொழுது போதைப் பொருள் பயன்படுத்தியதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் கிட்டத்தட்ட 200 பேர் மாதிரி இந்த சோதனைக்குள் வாங்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களுடைய சிறுநீரை எடுத்துதான் இப்பொழுது பரிசோதனை செய்யப்பட்டு அதில் 13 பேர் பாத்தீங்கன்னா மாதிரியில் எடுத்து பரிசோதனை செய்த போது அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்கார்கள் என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. மருத்துவ அதிகாரி JM Lyon இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆக உங்களுக்கு தெரியும், பாதுகாப்பான பொது போக்குவரத்து சேவைகளை உறுதி செய்யும் வகையில் தான் முக்கியமாக 2025 நவம்பர் மாதம் மாக்குமர பேருந்து நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயல் திட்டமானது பின்னர் கொழும்பு, கம்பா மற்றும் கள்ளத்துறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் இந்த விஷயங்கள் போதைப் பொருள் தடுப்பு விஷயமாக பரிசோதனை திட்டமாக இப்பொழுது விரிவுபடுத்தி வருகிறது. ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. காரணம், விபத்துக்களை எங்களால்
குறைத்துக் கொள்ள முடியும். அதான் இங்க முக்கியமான விஷயமா இருக்குதாக விபத்துக்களை குறைக்கும் வண்ணம் பல விடயங்கள் செய்யப்படுகிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் அதிகமாக விபத்துகள் நடந்த பிறகுதான் செய்திகளாக பார்க்கிறோம் இல்லையா, அதை தவிர்த்து இப்படியான விஷயம் பார்ப்பது உண்மையிலேயே முக்கியமான விடயமா இருக்குது. இப்போது நாங்கள் வரப்போகிறோம் போர்த்துக்கல் உஸ்பெகிஸ்தான் அணிகளுக்கான போட்டி. நேற்றைய போட்டி எதிர்பார்ப்பு மிக்க ஒரு போட்டியாக இருந்தது, ஆனால் நேற்றைய நாளில் தும்சம் பண்ணியிருந்தார்கள். போர்த்துக்கல் என்ன ஒரு அணி, இதாண்டாப்பா அணின்ற மாதிரி தங்களுடைய வெற்றி இலக்கை ஆரம்பத்திலிருந்தே வெளுத்து வாங்கியிருந்தார்கள். 5-0 என்ற கணக்கில் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொடுத்து நேற்றைய நாளில் ஃபிஃபா உலகக்கண்ட போட்டியை பொறுத்த மட்டும். இதில் உங்களுக்கு தெரியும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் அணியில் இருப்பதே பெரும் ஒரு பலம் தான் இல்லையா. அவருடைய கோல்கள் ஆரம்பத்திலேயே அடிக்கப்பட்டது, அதுக்காக மக்களும் ஆறாவாரமாக கொண்டாடி தள்ளியிருந்தார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயம். இங்கே அடுத்தடுத்த போட்டிகள் இன்றைய நாளில் நடைபெற்றது. இங்கிலாந்து கானா போட்டி வெற்றி தோல் வெட்ட முடிவு, அதே போல பனாமா அதே போல கொரோட்டியா அணிகளுக்கான போட்டி 1-0 என்ற அணிப்படையில் கொரோட்டியா வெற்றி பெற்று கிடந்தது. இப்பொழுது ஒரு போட்டி நடைபெற்றுக் கொடுக்கிறது, கொலம்பியா மற்றும் கொங்கோ அணிகளுக்கான போட்டி நடைபெற்றுக் கொடுக்கிறது. பார்க்கலாம் இந்த போட்டி பற்றிய விஷயங்களும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். ஆக ஃபிஃபா உலகக்கண போட்டி மிகவும் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
3: 20 வருடத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

மாயாவி திரைப்படத்துக்காக பாடல் எடுத்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசைக்கு அந்த பாடல் எடுத்து இதற்கிடந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வழக்கம் வசந்தம். சரி, ஒரு விஷயம் இருக்குதுங்க, அதாவது நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவீங்க. அது நியாயம் தானே, அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி, அதான் நல்ல ஒரு என்ன சொல்றது மனதிற்கான அழகு. அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல பொருட்களை வாங்க வேண்டும், அதே போல நியாயமான விலையில் வாங்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை மறந்து விடாதீர்கள் சொந்தங்களே. அங்க போனீங்க சொன்னா உங்களுக்கு களத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? ஆக நீங்க அங்க போய் பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல அங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஏராளமான கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்க அங்க பார்த்து தெரிவு செய்து எடுத்துக்கொள்ள முடியும் என்பதும் இங்க முக்கியமான விஷயம். அவர்களையும் சொல்லுவார்கள் இந்த வேலை சரிங்களா, இதுக்கு இந்த பொருட்கள் தான் சரி வரும் அப்படின்னு விஷயங்கள் சொல்லுவார்களாக. நீங்கள் அங்க போனா உங்களுக்கு பெரிய ஒரு ஐடியாவே வரும் என்பதை நான் சொல்கின்றேன். ஆக சந்தோஷமா போயிட்டு நீங்கள் பொருட்களை வாங்கி கொள்ளுங்கள். நான் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் சேர்த்துக்கும். உடல் தகுதி, அதே போல உடல் ஆரோக்கியம், விளையாட்டு என்பது எவ்வளவு முக்கியம் மனிதனுக்கு என்பதை நான் கேள்வியாக கேட்டது. விமலாதேவி சொல்லிருந்தாங்க, அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. நல்ல தலைப்பு என்று சொல்லிக்கொண்டு அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ரத்னபுரிலேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்தாங்களாம். அப்போது ஹாஸ்பிட்டலில் வரும்போது நிறைய பேர் ஃபிட்னஸ் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் அவங்களுக்கு உடல் தகுதி குறைவாக இருக்குமாம். அப்படி இருக்கும்போது நிறைய உயிரிழப்புகள் கூட நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடல் தகுதி என்பது மிக முக்கியம், ஆரோக்கியம் வந்து மிக முக்கியம். அதை நாங்கள் சரியாக இருக்கும்போது நாங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு 74 வயது இருந்தபோது நான் சரியாக அதை மெயின்டைன் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அதேபோல் வாழைச்சி வந்து பத்மா சொல்லியிருக்காங்க, அவங்க ஆரம்பத்தில் விளையாடுவாங்களாம். சில ஸ்கூல் காலத்தில் பார்த்தீங்கன்னா நீளம் பாதல் உயிரம் பாதல் போன்ற விளையாட்டுகளில் அதிகமாக ஈடுபட்டிருந்தேன். அதனுடைய விளைவு எனக்கு தெரிஞ்சது. காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சீக்கிரியா போயிருந்தாங்களாம். அங்கே போகிறதுக்கு மலையேறதுக்கு பார்த்தீங்கன்னா 45 வயது அப்படி சின்ன சின்ன ஆக்கள் கூட தயங்கிறாங்களாம். ஆஹா, என்னால் முடியாதுப்பா, கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. தான் இங்கே ஸ்டேனல் என்னால் முடியும்னு சொல்லி இருந்தாங்களாம். அதுக்கு காரணம் நான் அந்த காலத்தில் விளையாண்ட விளையாட்டுகள் தான், நான் ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் எனக்கு எப்போதுமே இருக்கிறது என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். அதுபோல் தினேஷ் சொல்லியிருந்தார் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா 3 வருடங்களுக்கு முன்னதாக தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடுவாராம். ஈவினிங்கான கிரிக்கெட் விளையாடுவாரு, பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம் எல்லாம் செய்து கொடுத்தது. அதுக்கு பிறகு 3 வருடங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறது விட்டுட்டாரான். விளையாட்டு என்பதையே விட்டுட்டாரன். நான் தொழில் ரீதியாக என்னுடைய ஃபோக்கஸை செலுத்தினேன், அதிகமான கவனம் செலுத்தினேன். அதுக்கு பிறகு நான் விளையாட்டு பக்கம் போகவில்லை. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மலை ஒன்று ஏறுறதுக்காக நான் போயிருந்தோம். அந்த மலை ஏறும்போது சரியான ஒரு மூச்சு வாங்குறது ரொம்ப கஷ்டமானது. நான் யோசிச்சு நான் எப்படி விளையாண்டேன், காலையிலேருந்து விளையாடக்கூடிய ஆள் எனக்கு ஏன் இப்படி நடக்க. ஸோ திரும்ப விளையாட்ட ஆரம்பித்தேன். ஈவினிங் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிளம்பையில் வாரத்தில் ஒரு நாளாவது நான் விளையாட ஆரம்பித்தேன். இது இப்போ எனக்கு ஓகே ஆகிடுது. திரும்ப நான் அந்த மலைக்கு போயிருந்தேன், எனக்கு அது ஓகே ஆயிடுது. ஸோ விளையாட்டின் போது மிக முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன், நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூப்பர். அன்பு வணக்கம் புவனேஷனா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது. நீங்க இணைத்துக் கொள்ளுங்க சொல்லுங்கள். சிவரூபன் நிகழ்ச்சி கேட்டு கொடுக்கிற மாத்துல இருந்து அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மற்றும் விளையாட்டு என்பது மிக முக்கியமான ஒன்றுதான். இன்றைய ஒலிம்பிக் தினத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர்னு சொல்லுங்கள். அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா நாங்கள் விளையாடும் போதுமானா எங்களுக்கு பெரிய ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்குது. ஆக மனிதனுக்கு இது முக்கியமான விஷயம். சமீபத்தில் ஆராய்ச்சியில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா சகோதரன், உண்மையிலே ஆராய்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டாயம் நீங்கள் விளையாட வேண்டும், விளையாட்டின் மூலமாக தான் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள், நீங்க கிரிக்கெட் விளையாடும் போது உங்களுக்கு தொலைபேசி கையில் இருக்காது. நாங்கள் கூட அடிக்கடி சொல்வது இல்லையா, 2-3 மணித்தியாரங்கள் தொலைபேசி கையில் எடுக்காத சில மணித்தியாரங்கள் சொன்னால் அதுவாக தான் இருக்கும், தூங்கும் நேரத்தை தவிர்த்து. சரி, அப்படியான விஷயங்கள் இருக்கிறது. ரொம்ப நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு மௌரூஃப் நகர் நசூர் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தலைப்பு என்று பகிர்ந்திருக்கிற ரொம்ப சந்தோஷம். அன்பான காலை பொழுது வணக்கம். வாழ்த்துக்கள் வாகர்லிருந்து சிவரேந்திரன். இனிய காலை பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு சசிகலா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம். அதே போல பிரசாந்த் அன்பு வணக்கம் என்று சொல்லிருக்கார் பேஸ்புக் வழியாக. அதே போல மனோகர நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். வத்தலையிலிருந்து நிகழ்ச்சியோடு எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். கனிவான காலை பொழுது வணக்கம் யுவராணி நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் யுவராணி. அதே போல அமரா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் புஷ்பவனம் தமிழ்நாடு.

மணக்கும் யாழ் மண்ணில் தலைவனாய் 102.2 வசந்தம் FM உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 9 79 38 மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதுநோச்சாக வணக்கம் வசந்தம். ஒரு விஷயம் இருக்கிறது உங்களுக்கு, அதாவது நீங்கள் நல்ல வீடு கட்ட வேண்டும், உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்க. மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்துன்னு சொன்னா காலத்துக்கும் உறுதியாக இருக்கும், சரிதானே? ஆக நான் சொல்றது மறந்துடாதீங்க, வீடு கட்டணும், உறுதியாக கட்டணும், பரம்பரைக்கு அந்த வீடு உழைக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள்.

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-012
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 2 மணியின் பின்னர் மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது காற்று மணித்திய அளத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலமாக வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின்போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
3: ஐரோப்பாவை தாக்கியுள்ள கடுமையான வெப்பநிலை காரணமாக பிரான்சில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். நேற்று முன்தினம் பிரான்சில் காரொன்றிற்குள் இருந்த 2 சிறுவர்கள் உட்பட 18 பேர் உயிரிழந்திருந்தனர். இதனால் அங்கு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் பாடசாலை நேர அட்டவணைகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் பிரித்தானியாவில் கடந்த 22ஆம் தேதி பதிவான வெப்பநிலை வரலாற்று பதிவுகளை முறியடித்துள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-012
4: நிமிர்ந்த நடை

அடியே கொள்ளுது அப்படின்னு பாடல் முடிந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதில் உற்சாகம், வணக்கம், வசந்தம், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நான் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்ட தலைப்பு: உடற்தகுதி, ஆரோக்கியம் மற்றும் விளையாட்டு திறன். மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம், இதுதான் இந்த கேள்வியாக இருக்குது. உடற்தகுதி தான் பெரிய பிரச்சனை. இலங்கை அணிக்கு கூட சமீப காலத்துல அந்த பிரச்சனை பெரிதாக பேசப்பட்டது இல்லையா, ஃபிட்னஸ் பிரச்சனை. சரி, இப்பெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. இதை பற்றிய நாங்கள் நிறைய விஷயம் பேசிக் கொண்டிருக்கோம். நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டு, அதே போல உடற்தகுதி, ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்களே என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0011 அல்லது 0112 775 0111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். ஆபிரிக்க நாடான நைஜீரியா, நைஜீரியாவில் பார்த்தீங்கன்னா வடமத்திய பகுதியில் இருக்கின்ற பிளாட்டோ மாகாணம் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வன்முறை சம்பவங்கள் பதிவாகி கொண்டே இருக்கிறது. யார் தாக்குறது, எந்த குழு, பல ஆயுதம் ஏந்திய குழுக்கள் அங்கே இருக்கிறது. ஆக சொல்லுவாங்க ரவுடிஷம் போன்ற குழுக்கள், அந்த மாதிரியான குழுக்கள் அங்கே இருக்கிறது. யார் எந்த நேரத்தில் தாக்குவார்கள் சொல்லி தெரியாது. இப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கின்ற பல்வேறு துப்பாக்கிதாரிகள் பொதுமக்களை தாக்குவது வழக்கமாகிக் கொண்டிருக்கிற விஷயமாக மாறியிருக்கிறது. அங்குள்ள பக்கோஷ் நகரில் காவல் கிராமத்தில், காவல் என்ற கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து மக்கள் எல்லாம் இரவு நேரத்தில் தங்களது வீடுகள்ல அமைதியாக உறங்கி கொண்டிருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி நள்ளிரவில் திடீரென்று ஊடுருவிய ஆயுதமேந்திய மர்ம கும்பல் ஒன்று கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சூட்டு நடத்திருக்க துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறது. துப்பாக்கி சூடு சந்தர்ப்பத்தில் மக்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா. அந்த சத்தம் கேட்டு அலறி எடுத்து ஓடி வந்த அப்பாவி மக்கள் மீது அந்த பயங்கரவாதிகள் சரமாரியாக சுற்றுகிறார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டில் பெண்கள் உட்பட 20 பேர் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடித்துடிக்க பரிதாபமாக உயர்ந்திருக்கிறார்கள். ஆக தகவல் இருந்து விரைந்து வந்த போலீஸ் அந்த கும்பலுடன் துப்பாக்கிச் சூடு சண்டை நடத்தி இருக்கிறது. அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போதும் இருந்தாலும் தப்பி ஓடிக்கிறார்கள். ஆனால் 20 உயிர்கள் பரிதாபமாக போயிருக்கிறது. ஏன் செய்கிறார்கள், பொதுமக்களை ஏன் இவர்கள் இலக்கு வைத்து துப்பாக்கியில் தாக்க வேண்டும், துப்பாக்கிச் சூடு நடத்த வேண்டும் என்பது பெரிய கேள்வி இருக்கிறது. பற்றி விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்கள் வரும்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.

0: அந்த பாடல் இட்லி கடை திரைப்படத்துக்கு கொடி தூக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காரை படுதின் உற்சாகம் வணக்கம் வசனம் சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருத்தரையும் சுயாதீன வலையமைப்பின் உடக வலையமைப்பின் ஒரு வேலைத்திட்டம் தான் டேக் கேர் வேலைத்திட்டம் ஆக கிளீன் சிலக்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில் இன்றைய நாள் வவுனியா ஓமந்தை மத்திய கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து எங்களுடைய அழைப்பின் வழியாக இருந்து கொள்கிறார் விஜய். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஷ் வசந்தம் சொன்னதுக்கு நீங்க காலை பொழுது வணக்கங்கள். மீண்டும் ஒரு நாளில் காலை பொழுதில் உங்களை அன்போடு சந்திக்கிறோம். சுவாதின ஊடக வலையமைப்பானது மிகச்சிறந்த நோக்கோடு மிகச்சிறந்த சேவை நோக்கோடு தேடி கொண்டிருக்கும் ஒரு மிகச்சிறந்த வேலை திட்டம் தான் இந்த கேஆர் வேலை திட்டம். வழித்தடத்தை பாதுகாப்போம் என்ற தொழிற்பொருளின் கீழ் எங்களுடைய பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டிக் கொண்டு பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துக்கள் சம்பந்தமாகவும் தெளிவூட்டும் ஒரு வேலை திட்டமாக இந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா செயலகம் அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பு கல்வி அமைச்சு இலங்கை போலீசார் இலங்கை போக்குவரத்து போலீசார் இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அதே போல இலங்கையின் முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃபேபஸ்ட் காப்புறுதி நிறுவனம் இணைந்து இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இதனை அதன் ஒரு கட்டமாக இன்று 9வது வேலை திட்டமாக இன்று நாங்கள் மிக சிறப்பாக வவுனியா ஓமந்தை மத்திய கல்லூரியில் எங்களுடைய வேலை திட்டத்தை மிக சிறப்பாக காலை பொழுதில் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய நாளிலும் வவுனியா வடக்கு கல்வி வெளியீட்டு கூட்டம் ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஓமந்தை மத்திய கல்லூரிக்கு குறிப்பாக 550 அதிகமான பாடசாலை மாணவர்களை இன்றைய நாள் நாங்கள் ஒன்றிணைத்திருக்கின்றோம். அதே போல ஓமந்தை மத்திய கல்லூரியில் உள்ள பாடசாலை மாணவர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக காலை பகுதியில் ஆரம்பித்திருந்தோம். வழக்கு போல் எங்களுடைய போக்குவரத்து போலீசார் இந்த வீதியில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் நாங்கள் வீதியில் எவ்வாறு பயணம் செய்கிறோம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வீதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள் வீதி சட்டங்கள் வீதி சமநிலைகள் பற்றி பல விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு அவர்கள் மிக சிறப்பாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளும் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு மிக சிறப்பு வேலை திட்டமாக திட்டமாட தயாராக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஓமந்தை மத்திய கல்லூரி என்பது ஏனைய பிரதான பாதைக்கு அண்மையில் இருக்கக்கூடிய பாடசாலை. இங்கே வருகை தரக்கூடிய பாடசாலை மாணவர்கள் அதிகமாக மிக அவதானமாக இந்த பாதையை கடக்க வேண்டியிருக்கிறது. எனவே இவர்களுக்கு மிக முக்கியமான வேலை திட்டமாக இந்த கேஆர் வேலை திட்டம் இன்றைய நாளில் மாறி இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த வீதி விதிமுறைகள் சம்பந்தமாகவும் வீதி விபத்துக்கள் சம்பந்தமாகவும் மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய 9வது வேலை திட்டம் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளும் நாங்கள் 3 வரை எங்களுடைய பாடசாலையின் வேலை திட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றும் எங்களோடு பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் போலீசார் அதே போல கல்வி அமைச்சு அதிகாரிகள் தென் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகள் சுதேசபை உறுப்பினர்களிடம் எல்லோரும் மிக சிறந்த ஒத்துழைப்புகள் இந்த வேலை திட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அடுத்தடுத்த மனத்திற்கு பற்றியான மேலதிக தகவல்களோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி.
0: அது சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் டேக் கேர் வேலை திட்டம் என்பதையும் நாங்கள் கூட பகிர்ந்து கொள்வோம். அதை பற்றிய விரிவான விளக்கத்தை நடைபெறுகின்ற நிகழ்வுகள் பற்றிய விஷயங்களை எங்களோடு அங்கிருந்து எங்களுடைய அறிவிப்பாளர் விஜய் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார். நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனதா ஸ்டீல்ஸ் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜனதா ஸ்டீல் செல்லுங்கள். ஜனதா ஸ்டீல் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், களத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல உங்களுக்கு தெரியும் GIT பைகளாக இருக்கலாம், அதேபோல பைப் பைகளாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கோரியின் கீழ் பெற்றுக் கொள்ள வேண்டும், நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் செல்லுங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை சொந்தங்களை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொன்னா நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், சரிதானே? ஆக இது ஒரு வகையான பெராசிட்டமோல் தான். ஆக இது எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வரவே வராது, பறந்து போயிடும்.

பராசக்தி திரைப்படத்துக்காக பாடல் ஒடித்துவது கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 என்ற லெவல்ஸில் எங்கே எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasanthamfm.org என்ற இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக கொள்ள முடியும். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்காக நான் கேட்டு கேள்விக்கு. சரி, உடல் ஆரோக்கியம் விளையாட்டு எல்லாம் எப்போது முக்கியம் அப்படின்னு சொன்னால் நான் கேள்வியாக கேட்டுக்கிறேன். அன்பு வணக்கம் புவனேஷ் தம்பி, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடல்கள் அருமையாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டே வடத்தட்டு ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி எட்டியதுடைய கராகுள்ள நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஃபைசர். அன்பு கலந்த வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாலகிருஷ்ணகுமாரி பிளக்ஸிங்கிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். முதல்ல ஓடி ஆடி வேலை செய்வாங்களாம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. சின்ன வயசுலேருந்து ஆடிப்பாடிலாம் வேலை செய்ததன் காரணமாக 68 வயசாக இப்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனாலும் நான் இப்போ கூட ஓடி ஆடி வேலை செய்வேன். அது காரணம் நான் அப்போது ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொண்டதன் காரணமாகத்தான், அதே போல் ஆடிப்பாடி வேலை செய்ததன் காரணமாகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கலத்துறை கிரியில் ராஜலட்சுமி மேம் சொல்லியிருக்கிறாங்க, விளையாட்டு நான் சிறு வயதில் அதிகமாக விளையாடுவேன். நிறைய விளையாட்டுகள் விளையாடுவது வழக்கம். எங்களுடைய நண்பர்கள் நண்பிகள் எல்லாம் சேர்ந்து விளையாடுவது வழக்கம். அப்படி இருக்கும்போது இப்போதும் நான் பேரப்பிள்ளைகளோடு விளையாடுவேன். பேரப்பிள்ளைகளை கேட்பாங்க, எப்படி அம்மா நீங்கள் இப்படிலாம் விளையாடுறீங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் அந்த ஃபிட்னஸ் இருக்கிறது. ஸோ என்னுடைய ஸ்போர்ட்ஸ் தான் இன்றும் எனக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அன்பான வணக்கம்னு சொல்லக்கூடிய மாத்தலை கல்கேவத்திலிருந்து ஆனந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, தான் வந்து எப்போதுமே கிரிக்கெட் விளையாடுவாரம், அதிகமான ஸ்போர்ட்ஸில் ஈடுபாட்டுக்கிறான். தனக்கு 56 வயதாக இருக்கிறதாம், இன்றும் கூட இளைஞர்களோடு சேர்ந்து விளையாடுவேன், இளைஞர்களுக்கு இணையாக விளையாடுவேன். அதான் முக்கியமான விஷயம் என்னான்னு சொல்லுவாங்க. இங்கே விளையாட போனாலும் எங்களை கூப்பிட்டுருவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் சூப்பர். அன்பு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய மும்தாஸ் பேகம் கொள்ளும் 14 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய தானும் நிறைய வேலைகள் செய்வாங்களாம், அதிகமான விளையாட்டுகள் செய்வாங்களாம், ஆரம்பத்து சின்ன காலத்தில் விளையாண்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் செய்வது வழக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்க சொன்ன விஷயம் மூன்றும் தேவை, நீங்கள் சொன்ன மூன்று விஷயம் தேவை, நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்லும்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம் இல்லையா? அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அமெரிக்காவிலேருந்து மாலி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். அவங்க சொன்ன விஷயம், மனித வாழ்க்கையின் மூன்று முக்கிய தூண்கள், இவை உடலை மட்டுமல்ல மனதையும் சமூக வாழ்வையும் ஒழுக்கத்தையும் மேம்படுத்துகின்றன. உடல்நலத்திற்கு அடிப்படை, மனநலத்துக்கு பெரும் ஆதாரம், ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வு வளர்க்கும், சமூக திறன்களை மேம்படுத்தும், விளையாட்டு திறன் வாழ்க்கை வாய்ப்புகளை தருகிறது, வாழ்நாள் முழுவதும் தரமான வாழ்க்கைக்கு உதவுகிறது, மனிதனுக்கு உடற்தகுதி ஆரோக்கியம் விளையாட்டு திறன் ஆகியவை மிகவும் அவசியமானவை. அவை உடலை வலுப்படுத்தி மனதை தெளிவாக்கி ஒழுக்கத்தையும் சமூக திறனையும் வளர்க்கின்றன. செல்வங்களில் சிறந்த செல்லும் ஆரோக்கியம் என்பது போல நலம், நல்ல உடல் நலமும் உடல் தகுதியும் இருந்தால் வாழ்க்கையின் மற்ற வெற்றிகள் அடைவது எளிதாகும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அருமையான விஷயம், வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் யாழ் மண்ணில் தலைவனாய் 102.8 வசந்தம் FM. டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். ஜூன் மாதம் 24 திகதி வவுனியா ஓமந்தை மத்திய கல்லூரியில் காலை 7 மணி முதல் டேக் கேர் பாதுகாப்பான பயணத்திற்கு மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள்,
1: இளநெஞ்சே வா தென்றல் தேரி எங்கும் போய் வரலாம்.
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் ஸ்நேகன்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுவீங்க. நான் காலையில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படியான ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். அங்க போனீங்கன்னு சொன்னா எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். களத்தொழிற்சாலை உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும். டிரான்ஸ்போர்ட் செலவும் மிச்சமாகும், சரிதானே? அதே போல மெல்வாக்கி யூஎஸ்டி கம்பிகளை வாங்குங்க, வாங்கி பாவித்து பாருங்கள். உங்களுக்கு பயன் அதிகமாக கிடைக்கப்படுது. மெல்வாக்கி யூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவிக்கும் போது உங்களுக்கு அதிக அதிகமான பயன் கிடைக்க போகிறது, மாற்று கருத்தை கிடையாது, சரிதானே? நீங்கள் எப்போதுமே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கம்பியாக தான் இருக்கிறது மெல்வாக்கி யூஎஸ்டி கம்பிகள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க. சரி, இன்றைய ஒலிம்பிக் தினத்தில் நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம், ஏராளமான சொந்தங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே கஜா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறேன். மெட்டியந்தோட இக்கிளாஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம் கஜா, நன்றி. சரி, இன்றைய ஒலிம்பிக் தினத்தை முன்னிட்டு பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் தினத்தில் மூன்று முக்கிய தூண்கள் இருக்கிறது. அந்த விஷயத்தை நான் சொல்லிவிட்டு விடைபெறலாம் நினைக்கிறேன். நகர்தல் மூவ் அடி சொல்வார்கள். வயது பாலின அல்லது விளையாட்டு திறன் வித்தியாசமின்றி அனைவரும் ஏதேனும் ஒரு உடல் உழைப்பு அல்லது விளையாட்டு தாக்கங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தங்களுடைய ஈடுபடுத்திக் கொண்டு தங்களை நகர்வித்தல் வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது கற்றல். ஒலிம்பிக் போட்டிகளின் வரலாறு, சமூகத்தின் அதன் தாக்கம் மற்றும் விளையாட்டின் மூலம் வளரும் நட்பண்புகள் குறித்த விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விஷயமா இருக்குது. நாங்கள் விளையாட்டின் மூலமாகவும் ஒலிம்பிக் மூலமாகவும் பெறுகின்ற நல்ல விடயங்களை கற்றுக்கொள்வது மிக முக்கியமான விடயமா இருக்கிறது. அடுத்தது மூன்றாவது முக்கியமான விடைதான் கண்டறிதல். தங்களுக்கு பரிச்சயம் இல்லாத புதிய விளையாட்டுகள், உடற்பயிற்சி முறைகள் மூலம் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை மக்கள் கண்டறியும் முயற்சிகளில் இது வழி செய்கிறது. ஒலிம்பிக் பார்த்தீங்கன்னா ஏராளமான விளையாட்டு போட்டிகள் இருக்கும் இல்லையா. நாங்கள் விளையாண்டில்லாத போட்டிகள்லாம் இருக்கும், எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், ஆகா இப்படியெல்லாம் போட்டிகள் இருக்கிறார் சொல்லி. ஸோ இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளும் நீங்கள் கண்டறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த மூன்று விஷயங்களும் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு நான் விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் ராகம் சுகுமானது நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம்எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன். புவனேஸ்வரராஜ், நன்றி சொந்தங்களே.

0: சிறப்பிலிருந்து
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நேரம் காலை 10 மணி 1 நிமிடம்.

0: 2.8 வசந்தம் FM அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: தெல்தெனிய பகுதியில் கைவிடப்பட்டிருந்த கார் ஒன்றிற்குள் இருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று தனது மனைவியுடன் வெள்ளவத்திலிருந்து யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி நோக்கி பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளும் வலான ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளும் இணைந்து இன்று அதிகாலை அவர்களை கைது செய்தனர். கைது செய்யப்படும் போது பிரதான சந்தேக நபர் முகக்கவசம் அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் கடந்த சில நாட்களாக நீர்கொழும்பு மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளில் தங்கியிருந்துள்ளதுடன் கடல் மார்க்கமாக வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் கைதான சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக நுவரெலியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளார். ஈரான் தற்போது கடுமையான நெருக்கடியில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு தேவையான அனைத்தையும் வழங்க ஈரான் தயாராக இருக்கும் இந்த சூழலில் அமெரிக்க செனட் சபை கொண்டு வந்துள்ள போர் அதிகார சட்டம் தொடர்பான வாக்கெடுப்பு தேவையற்ற ஒன்றெனவும் ட்ரம்ப் சாடியுள்ளார். தனது இந்த முயற்சிக்கு தடை ஏற்படுத்தும் வகையில் ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து வாக்களித்த குடியரசுக் கட்சியின் 4 செனட் உறுப்பினர்களையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர்களின் இந்த நடவடிக்கை ஈரானுக்கு சாதகமாக அமைவதுடன் நாட்டின் எதிரிக்கு ஆதரவு அளிப்பது போல இருப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த தீர்மானம் தனது பணிகளை மேலும் கடினமாக்கியுள்ள போதிலும் இந்த விவகாரத்தை தான் வெற்றிகரமாக கையாளப் போவதாக ட்ரம்ப் தனது எக்ஸ்தள பதிவினூடாக தெரிவித்துள்ளார்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடல்களோடு இன்றைய ராகம் சுகமானது உங்களை சுகப்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேயர் யார்? வணக்கம்.
1: அன்பான வணக்கம். நான் மருதமனையிலிருந்து பதூதீன் பேசுகிறேன்.
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா பதூதீன்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி? நலம்தானே?
0: ஆ, நானும் நல்லா இருக்கிறேன். இப்ப வீட்டுல என்ன பேசுறீங்க?
1: ஆரம்ப பாடலே ஒரு அருமையான பாடலை தந்திருக்கிறீர்கள். இதுபோன்ற அனைத்து பாடல்களும் உங்கள் மனங்களை குளிர வைக்கும் என்று நம்பிக்கை.
0: நம்பிக்கை தானே வாழ்க்கை.
1: ஆமா, நிச்சயம்.
0: சரி சொல்லுங்க.
1: சோகமான நாட்களே சோகமான பாடலே தந்துகிட்டு இருக்கு.
0: சரி சொல்லுங்க, இந்த நாளில் அதாவது யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடல் கேட்பதற்கு என்னுடைய மனைவி மக்கள் மற்றும் மசன்மை கசின் அப்துல் மாசர் ஜெஸ்மின் அக்கறைப்பட்டு கொண்டைகளர் நிசா மற்றும் தலைமை இயக்கல் ஆகஸ்டர் இந்த நேரத்தில் வசந்தமே கொண்டாடு கொண்டிருக்கும் அனைவருக்காக எங்களுக்கு சிறப்பாக தோற்றுவார்கள். அன்பார் அழைப்பாளர் உங்களுக்கு பார்த்து எடுப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்க.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடல்களோடு வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். ஒஸ்போன் விஜயகுமார் இணைந்திருக்கின்றார். நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கின்றார். மனதுக்கு அமைதியான பாடல்களே தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு அக்கறப்பட்டு அப்ரையில நிசார் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். மங்கேக்கரசி வந்திருக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி கிண்ணியா நசூர் வந்திருக்கின்றார். கழுதாவளை ஜீவப்பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே அண்ணா எப்படி இருக்கிறீங்க, பாடல் தெரிவுகள் வேற லெவல். நான் தெஹிவளையிலிருந்து ஷாலினி நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். காளிமுத்து வந்துக்கிறாங்க. கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை எருமையான பாடல்கள், அருமையான நேரத்தில் சோகமும் சுகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரஜினா வந்துக்கிறாங்க. புலட்சிங் லவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை குசல ராஜா வந்திருக்கின்றார். அன்பான வணக்கம், அருமையான பாடல்கள், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மனோகரன் இணைந்திருக்கின்றார். அது போன்று கொழும்பு செட்டியார் திரு வீன சலூன்ல இருந்து ராசலிங்கம் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஏறாவூர் நான்கிலிருந்து தாசன் பிரியா வந்திருக்கிறாங்க. உடுப்பட்டி கண்ணா இணைந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க, என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். முறையின் நினைந்துக்கிறாங்க. ராகம் சுகமானது கேட்டாலே சுகமானது, ரொம்ப சோகமும் இனிமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கமல் வந்திருக்கின்றார். பட்டித்தடலில் இருந்து கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சுந்தர் இணைந்திருக்கின்றார். ஹட்டன்ல இருந்து அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நான் ஹப்டன் நவீன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்கள், மருதமுனையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி நிசா குறிப்பிடுகின்றார். பாடல்களை நாங்கள் கேட்பதற்கு தயார், என்ன பாடல் என்றது கேட்பதற்கு தேவையில்லை, அப்படி பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி ராஃபி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், இனிய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம் தங்கை கிறிஸ்டினா, அவங்களையும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். கிறிஸ்டினாவை வசந்தமிப்பம் சார்பில் நாங்களும் வாழ்த்துகிறோம். வட்டவளை நாகராஜன் கிறிஸ்டினா. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் ஒன்று தாருங்கள். தம்பலகாமம் கௌரி இணைந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:35. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். பாடல்களை கேட்டுக்கொண்டு நேரம் போகிறதே தெரியாத ஒரு நிலைமையாக இருக்கிறது. பாடலை
1: ரசிக்கின்ற
0: சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: முக்கியமான பாடல்கள்
0: நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.
1: Thank you.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: பயணத்திற்கு வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 24 திகதி வவுனியா ஓமந்தை மத்திய கல்லூரியில் காலை 7 மணி முதல் பாதுகாப்பான பயணத்திற்கு.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடல்களோடு இப்போ வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சந்திரகுமாரன் வந்திருக்கின்றார். இந்திரா, துசாந்தன் மற்றும் திவாகரன், தனுஷன் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ராஜகிரியிலிருந்து முறையின் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளே, வணக்கம் ப்ரோ, நான் வெஸ்டர்ன் ராஜா அணிந்திருக்கின்றேன். சோக பாடல்கள் சுகமாக இருந்து கொண்டு இருக்கிறது, நிச்சயமாக சுமையை இறக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் வெஸ்டர்ன் ராஜா. அதேபோன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னும் நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். தினேஷ் வந்திருக்கின்றார். பாடல்கள் அத்தனையும் சூப்பர். நான் சாமி மலையில் இருந்தேன்னா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை, கடுவலையிலிருந்து கண்ணா வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. தொல்புரத்திலிருந்து கிருத்திகா வந்துக்கிறாங்க. அதேபோன்று இன்சாம் எழுந்திருக்கின்றார். கொழும்பு 12 புதுக்கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்ற இதேவேளை அவிசாவளையிலிருந்து சாந்திமதி வந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணம் அளவட்டையிலிருந்து சத்தா ஜோதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெள்ளையன் சவுந்தரராஜ் இணைந்திருக்கின்றார். கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நான் தமிழ்நாடு புஷ்பவனம் சிவாஜி இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை, ஆரம்ப பாடலிலிருந்து அசத்தலான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் லிங்கா அணிந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கின்றார். அதே போன்று காத்தான்குடி இர்ஷாத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை, ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கின்றார். கிருபாண்ணா, அப்படி இருக்கிறீங்க? நான் ஹரோலினா சுகந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை, ஜெயந்தி மாலா பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை, அருமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். ஆரியம்பதி இதய ரத்தினம் இணைந்திருக்கின்றார். அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்சியா யாவரையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை, ரூபன் இணைந்திருக்கின்றார். சத்திய ரூபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை, அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றேன். இந்த நேரம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவரையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை, சிங்க ராஜா வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சகுந்தலா தேவி? சரி, இப்ப நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கீங்க, சோக பாடல்கள் பிடிச்சிருக்கிறதா? இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க சகுந்தலா தேவி.
1: எங்க ராகம் குடும்பத்துக்காகவும் தங்கச்சி குடும்பத்துக்காகவும் தம்பி குடும்பத்துக்காகவும் எனக்கு ஒரு பாடல் தாங்களா?
0: உங்களுக்கு ஒரு பாடல் தரலாமே.
1: அவனுக்கு தான் தெரியும் ஆரம்பம் அதன் முடிவு உள்ள பாடலை கேட்கிறேன்.
0: நன்றி நிகழ்ச்சி இருந்தமைக்கு.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: 352 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஹசீஸ் போதைப் பொருள் தொகையுடன் கனடா நாட்டு பெண் ஒருவர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க சுங்க போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போதே இந்த போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான பெண் எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 35 கிலோகிராம் 265 கிராம் ஹசீஸ் போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: உலக சந்தையில் மசக எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு என்பவற்றின் விலையில் இன்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய WTI ரக மசக எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 72.82 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிராண்ட் ரக மசக எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 76.68 அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. இதனிடையே இயற்கை எரிவாயுவின் விலையிலும் இன்று மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 3.15 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை காட்டுகிறது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: நிமிர்ந்த நடை

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: விலங்கல தோட்டத்தில் நிமல்குமார்.
0: எப்படி இருக்கீங்க நிமல்குமார்?
1: நல்ல சுகமா இருக்கு.
0: வசந்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க.
1: வசந்தம் தான் நம்ம வாழ்க்கை.
0: வசந்தம் ஆக வேண்டும் என்ற எண்ணம் வசந்தத்தோட போய்கொண்டிருக்கிறது.
1: ஆமா,
0: சரி. இப்ப நிமல்குமார் இப்ப எந்த இடத்துல இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க? நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: மனைவி ராதா, மகன் சந்து, புவிலோசன், இலக்கியா, சிவன்யா, பன்னந்தொழிலோசன், ராமச்சந்திரன், சமிந்தா, நம்ம ஊர்ல இருக்கும் அஜந்தா, சச்சின், கஜேந்திரகுமார், கோகுல ரூபன், ஜெகன், சுமதி, சுகந்தி, தியா. அண்ணா கிருபண்ணா, நமக்கு நல்ல பாட கொஞ்சம் தெரியும் லேசா.
0: சரி, சொல்லி ஒரு இரு வரிகளை பாடுவோமே.
1: ஹலோ,
0: பாடுங்க.
1: பட்டு வண்ண ரோசாவா, பார்த்த கண்ணு மூடாதா, பாசம் என்னும் நீ இருக்க, ஆசையில நான் இருக்கேன், அள்ளி வச்ச மேடையில் முள்ளிருந்து பட்டதம்மா, பட்டாலும் குத்தம் இல்ல, பாவம் வந்து பூவுக்குள்ள. ஹலோ,
0: அருமையான பாடல், அழகாக பாடியிருந்தீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சிகள்
1: நன்றி. நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடல்களை இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் சத்தீஷ். இணைந்திருக்கின்றார் அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் தினேஷ். வந்திருக்கின்றார் ஹரோலினா கெயில் நிகழ்ச்சியோடு நடந்து இருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு கொழும்பிலிருந்து ரேகா மகேந்திரன் நினைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பாடல் தெரிவுகள் அருமை, உங்கள் நிகழ்ச்சி எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரோஜா குறிப்பிடுகிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நினைந்திருங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இனி நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குமாரி வந்துக்கிறாங்க. பலாங்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். எப்படி நல்லமாக இருக்கிறீர்களா, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருள்மொழி வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் கள்ளக்குறிஞ்சி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சரவணன் அமுதா குறிப்பிடுகிறாங்க. சசிகலா இருந்துக்கிறாங்க, புசலாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கலைச்செல்வன் வந்திருக்கின்றார் புகவந்தலாவிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் மோதர தர்சினி குணசேகரன் கொழும்பு 15 நிகழ்ச்சியோடு அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஷாமிலா அணுந்துக்கிறாங்க, பொத்துவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா ஸ்டீஃபன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். நோவூடிலிருந்து சிவா வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி சுகம், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குமார நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார். இனிமையான பாடல்களோடு மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக முனாஸ் குறிப்பிடுகின்றார். அன்பு மனைவி ரிஃபானா மற்றும் மகன் ரிஃபாத் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மூதூர் பட்டித்திடலிலிருந்து வசந்தத்தின் அபிமான நேயர் வடிவேல் வந்திருக்கின்றார். மனதில் ஆழமாக பதிந்த நினைவுகளை மீண்டும் சோக பாடல்கள் அருமையாக மனதை திறக்க வைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் வடிவேல். அதே போன்று பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அவிசாவளையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு தான் தங்க துறை வந்திருக்கிறாங்க. அதே போன்று ரோஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மாவனல்ல நிசா என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. கீதா ஸ்ரீ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். பாலா கார்த்திகா அணிந்துக்கிறாங்க. மர்சுகா ஜுனாய்டு, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தன்னை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 11:33. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. மீண்டும் மாலா நெய்யடியில இருந்து. கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. இப்பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். விஜயகாந்தனுடைய படத்துக்காக பாடிய பாடல். அந்த குரல் வளம் இருக்கே, அது என்றைக்குமே அசைக்க முடியாத ஒரு ஒரு ரசிக்க கூடிய குரலும், அதுல ஒவ்வொரு சொற்களும் நெஞ்சு நாளத்திலே போய் நின்று ஏதோ செய்யும். அதுக்கு முதல் போட்ட பாடம் ஒரு பெண்மையை எப்படி தாங்க தேடுகின்றோம் என்றத, அந்த நேரத்து பெண்களை பற்றி ஒரு எதிர்பார்த்தே நிலங்கிழிய காண்ல. இது நாங்கள் இளமைக்கால இளமைக்கால பாடல், ரொம்ப பிடித்த பாடல். இப்படியான பாடல்களை எவ்வாறு தெரிவு செய்கிறீர்கள்? எங்களோட நெஞ்சன் நிறைஞ்சிருக்கா. இதை விட வேறு சொல்வது
0: சரி மாலா, அதாவது வந்து மகிழ்வாக பேசினாலும் மனதில் ஆழமான அப்படியே பழைய அந்த அழியா சுவடாக இருக்கின்ற அந்த
1: அப்பா வந்து என்ன இப்படித்தானே, அப்பாவுக்கு அண்ணாவுக்கு அக்கம் பக்கத்துல ஊருக்கு எல்லா ஆண்களுக்குமே ஒரு பயம். எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பெண்கள் என்ற ரீதியில நாங்க நிமிந்து பார்த்து நடந்து செல்லும் போதே எங்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டு. அப்ப இந்த போனுகள் இல்லாத காலம், ஆண்கள் என்றாலே ஒரு பயம், அது ஒரு ஒரு விதமான பயம். அதான் என்னட்டு சொல்றது தெரியாது. அந்த உணர்வுகள் இப்போது உள்ளவர்களுக்கு இந்த என்ன போன் நம்பரை கேட்டு டக்குன்னு காய்ச்சிருவார்கள்.
0: அதாவது மரியாதை மிக்க ஒரு பயம்,
1: பயம். அந்த பயம் வந்து ஒரு நாணத்தோட கூடிய ஒரு ஒரு அது அப்படி அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய பயம்.
0: சரி மாலா, உண்மையிலேயே உங்கள் உள்ளத்து குமுறல்களை எல்லாம் அப்படியே கொட்டி விட்டு இருக்கிறீங்க.
1: வன்சைக்காரர்கள் நிறையவே இருந்ததுன்னா ஆனா எதுவுமே சொல்ல முடியாதது. அதுதான் அந்த எதிர்பார்த்தே நிலங்கிழிய காணலையேன்ற அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அதான் என்ன, அதாவது பலர் பாடின ஞாபகம் இருக்கு உங்களுக்கு?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்க
1: நன்றி அண்ணா.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் சார், என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
3: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல ஜிஐ பாக்ஸ் பார்.
4: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட்டெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
5: ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள்

0: வசந்தம் எஃப் நேரம் 11:47. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம். சரீஃபா, ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. வேலையெல்லாம் முடிஞ்சுதா? அது மட்டும்தான், அந்த ஒரு வேலை மட்டும்தான்
1: இருக்கேனா?
0: எல்லாருமே சோறு தனி முதல் சமைப்பாங்க, நீங்க எல்லாம் கடைசியா அந்த சோறுக்கு இறங்கிட்டீங்க. கறி எப்படி இருந்தாலும் கணக்கு எடுக்க மாட்டாங்க. சரி சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பொன்மான தேடி நானும் போறாண்டு சாமந்தி பூ படத்துல
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி சார்.

வலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மத்திய நேர குதூகல நிகழ்ச்சி இனி தொகுத்து வழங்க கலையத்தில் ரொஃபீனா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களுடைய விருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கெரூபா. வணக்கினீர்களே.

நன்றி கிருபா. சொந்தங்கள் எல்லோருக்கும் உற்சாகமான சந்தோஷமான வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் மதிய நேரத்தை சிறப்பிக்கும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு. நேரம் 12:01.

0: நேர்களின் திருவில் நிகழ்ச்சிகளின் முதல் திரவானொலி ஹஸ்தம் எஃப்எம் நேரம் இப்போது 12:08 ஆகின்றது. மற்றும் புத்தம் புதிய நாள் ரொம்ப சூப்பரா அன்றைய தினம் வந்து புதன்கிழமை. எனவே எல்லோருமே வந்து ரொம்ப அட்டகாசமா மதிய நேர குடுகளம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. சரி, அடுத்த திறமையான சூப்பரான பாடல்களுடைய தயாராருக்கு வணக்கம் அபு.
1: வணக்கம் வணக்கம் ரூபினா. அத்தா எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
0: வாழ்த்துகளை பரிமாறிக்கொள்ளும்
1: பெற்ற
0: ஒரு அட்டகாசமான பாடல்.

0: உங்களுக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடலோடு சந்தோஷமாக நாங்களும் இணைந்திருக்கிறோம். மதிய நேரத்தை சிறப்பிக்கும் மதிய நேர குதிகள் நிகழ்ச்சியோட அபிலாசன் நிகழ்ச்சியில முதல் சொந்தமா ஒரு சொந்தம் வந்திருக்காரு.
1: சொந்தம்
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஹாய் வணக்கம். யார் இது?
1: ஊரெல்லாம்
0: எப்படி இருக்கு?
1: அந்த பக்கம் எப்படி மழையா வெயில?
2: மாறி
1: அவரும்
0: கேக்குறாரு.
1: போடுங்க பாப்போம், குடுக்கிற பாட்டு நல்ல மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு.
0: எல்லோருக்காகவும் அடுத்து ஒரு அருமையான பாடல் நட்புக்காக திரைப்படத்துக்காக

0: உள்ளடக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: பாட்டு பாடல்களோடு சந்தோஷமாக மதிய நிறுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதுகலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அவள் ஆசனைகளோடு பேசுவதற்காக அழைப்பில் அடுத்த முறை அன்பு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இது?
1: காசிக்கெல்லாம்
2: போவான் ஆசிக்கா ஜாலியா சந்தோஷமா இங்க ஜிதேவி.
0: சரி ஓகே புண்ணியராஜ், இப்ப இங்க வேலையா?
1: வாழ்க்கையும்
0: சரியா? ஓகே புண்ணியராஜ்,
1: அடுத்த பாடலியாருக்காக
0: அபிநயக்காகவும்
1: என்னும்
2: நெருப்புக்கும் பருப்புக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி இல்ல, நெருப்பு மேல பருப்பு வச்சா பருப்பு வேகும், பருப்பு கீழே நெருப்பு வச்சா நெருப்பு பருப்பு ஆகும்.
0: சரி அப்துல் ஹசனே கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டாரு. சரி நிறைய கணிக்கல்வியில் மறந்துட்டீங்க போல இருக்கு.
2: வயசு போகும் தானே உங்களுக்கு, சின்ன குட்டியோட சின்ன பிள்ளை போட்டு பேசிருக்கலாம். இப்ப உங்களோட போட்டோ எனக்கு அந்த தாத்தாவோட உமாவோட பேசுறமா?
0: ஐயோ நல்லா சமாளிக்க போலீங்க அப்துல் ஹாசன். இந்த வயசுலயும் இந்த 60 வயசுலயும்
2: 18 தான்

0: ஷாக் அடிக்குது சோனா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். சரி ஓகே, இந்த நேரத்துல வந்து அப்படி டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக ஞாபகப்படுத்த, அதாவது என்ன அப்படின்னு சொன்னா வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்காக இல்லையா, இவங்களுக்கு விழிப்புணர்வு ஊற்ற விஷேட வேலை திட்டம் தான் சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு முக்கியமான ஒரு வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். நாங்க வந்து வீதிகளை பயணிக்கிற நேரம் வந்து எப்படி எப்படி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க.
1: அதாவது ரொம்ப கவனமா ரெண்டு பக்கம் பார்த்து யாரு சிக்னல் நல்லா விழுந்துக்கான்னு சொல்லி பார்த்து கவனமா அங்கிட்டு போகணும்
0: நிதானமாக. அதாவது வந்து தொலைபேசி சில பேர் வந்து ரோட்ல
1: பாத்தீங்கன்னா காதுல போனை வச்சுக்கொண்டு போவோம், பக்கத்துல போன் வந்து வேன் அடிக்காடி தெரியாம போயிடுவாங்க.
0: அந்த மாதிரியான விடயங்களை தவிர்த்து கொள்ளணும். வீதிகளை பயணிக்கிற நேரங்களை மிக மிக அவதானத்தோடு நாங்க பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அழைப்பினர் சொந்தம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
2: நான் கடவுளை இருந்து கண்ணா.
0: ஹாய் கண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுகமா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நல்லா இருக்கேன் ஸ்ரீதேவி. கண்ணா இங்க கடவுளே கடவுளையா?
0: தாண்டி
1: போனா அங்க
2: நினைக்கிறீங்க?
1: நன்றி
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்க அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு அட்டகாசமான பாடல். அதற்கு முன்பதாக நேரம் இப்போது 12:50.
3: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: புதுமைகளோடு

0: 2.8 வசந்தம் FM வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதான சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது ஷீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த விதிமுறைகளை மீறிய சுமார் 400 வாகன சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது அதிவேக நெடுஞ்சாலைகளில் அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் வாயில்களிலும் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த புதிய விதிமுறையின்படி அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் உள்ள அனைத்து பயணிகளும் ஷீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனினும் ஷீட் பெல்ட் வசதிகளின்றி தயாரிக்கப்பட்ட பழைய வாகனங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விதி பாதுகாப்பு தேசிய சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை அதிவேக வீதிகளில் விபத்துகளின் போது ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்காகவே இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
3: மத்திய மற்றும் தெற்கு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் சில பகுதிகளுக்கு கடும் வெப்பம் குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் உயர்மட்ட வானிலை ஆய்வு மையம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று காலை 9 மணி முதல் நாளை இரவு 9 மணி வரை அமுலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையில் லண்டன் மற்றும் பக்கிங்ஹாம் ஆகிய முக்கிய நகரங்கள் மட்டுமல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க பெர்த் நகரமும் அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதான சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: உப்பு கருவாடு ஊற வச்சு சோறு சாப்பிட்டிருக்கீங்களா?
1: கருவாடு சாப்பிட்டு ஊற வச்சு சாப்பிட இல்ல. ஏன்
0: ஊற வச்சு சோறு?
1: சோறு ஊற வைக்கிறேன். தெரியல, அப்ப நான் காக்காக்கு மட்டும்தான் ஊருக்கெல்லாம்
0: வைக்கிறேன்.
1: சிக்கன் டேபிள், கீரிபாத், ஃப்ரைட் ரைஸ்,
0: முதல் நேரம் வந்திருக்கிற இந்த மனத்தியலத்துல வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நீங்க
0: உங்களை
1: கூப்பிட்டு ரெண்டு பாட்டு படிக்க எல்லாம் செல்ல மாட்டாங்களா?
0: சொல்லணுமே.
1: என்ன சிக்கன்? பம்பளி
2: சிக்கனா?
1: நீங்க பாயில் பண்ணு சொல்லி சிக்கனுக்கு தெரியாம இருக்குமையா?
2: என்ன
1: செய்யணும்? குனிஞ்சி சாப்பிடப்படாய் நேரா.
2: அப்துல் மஜீத் வசந்தகுமார் தம்பி நிசாம் அழகு அழகு சுந்தரமுன்னா அளவட்டி செந்தி இங்கிலிய ரவி
0: ஒரு பாடல் வந்து கண்டிப்பா அவங்க வந்து விரும்பி
1: கேட்பாங்க. விரும்பி சிரிச்சு கொண்டு பாடி கொண்டு கேட்பாங்க.
0: சரி, அவங்க பாடுனா அதை கேக்குறதுக்கு
1: இல்லைக்கு மாற குரல். அப்ப நான் உங்க வந்து அந்த குரலை வந்து அலுமினியம் இதை வச்சு குத்துறேக்கு மாறு.
0: சரி ஓகே, அவ்வளவு ஆசை அடுத்து வர அருமையான பாடல் கேட்கலாம். அவங்க விரும்பி கேட்டா அதே பாடல் தயாரா இருக்கு. அதுக்கு முன்பதாக வந்து தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி நீங்களும் பாடல்கள் விரும்பி கேட்கணும், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கால் பண்ணலாம். 01212 1055 அல்லது
1: 01212 1111.
0: அதே போல பேஸ்புக் பக்கம் அவங்க நிதி கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் அடுத்து அருள்மொழி விரும்பி கேட்ட அதே பாடல் வருது.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா தின்னு தாத்தா சிக்கு தின்னு தாத்தா.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்

0: ராய் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு நதி ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லி சூப்பரான பாடல்
1: ரொம்ப
0: ரொம்ப சூப்பரான திரைப்படத்தின் பெயர்
1: என்ன அர்த்தம் சாம்புராய்
0: நீங்க தான்
1: சொல்லுங்க சாம்பார் சாம்பராய் நல்லா சாப்பிட்டீங்க
0: விக்ரம் நடிப்பில் வெளியான ஒரு சுபகீர் திரைப்படம் வெறுமனே சாம்பார்னு சொல்றீங்க
1: சாம்பரா என்ன
0: சாம்பார்
1: சாம்பராய்
2: சாப்பாடுக்கு
0: வரலாம்னு இருக்கும்
2: முன்னுக்கு
1: ஒரு கஞ்சி கருத்தை மீக்கியா
2: நல்ல
1: சரி
2: சரி
1: சிரிக்கதான வேற என்ன இதே வேணும் இல்ல எல்லாரும் பசிந்தா நல்லா ஆசிக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க குடும்பத்துல எல்லாம் நல்லா
2: நன்றி
1: வார வார வெகு விரோட வாரம்
2: போதாம்
1: போச்சு
0: போனா
1: வந்து சூப்பரா கவனிப்பாங்க.

0: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: எம்எஸ்வி தந்த மெல்லிசை நாதம்.
2: ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணம்.

0: ஒலிக்கும் இக்காலம் இன்றைய சிறப்பு வசந்த நிலா. எதிர்பாருங்கள் இரவு 9 மணிக்கு.
1: ஆறு மனமே ஆறு அந்த ஆண்ட

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம்.
2: நீங்களும்
3: போய் ஜாலியா தான் இருக்கிறீங்க. எங்க இருக்கிறீங்க? அட்டியாந்தோட்டையிலயா? அம்புட்டி கொண்டீங்களா? இப்ப எங்க கடையில அவுட்லயா?
2: இப்ப டவுன்ல
1: என்ன பாட்டு உங்க ஃபேவரட் சாங் அப்படின்னு சொன்னா என்ன பாடல் உங்களுக்கு தெரியாதா கேட்டு பாருங்க.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

0: 2.8 வசந்தம் FM வளர்ச்சியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி தானிய சீரிழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டில் தற்போது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள டெங்கு தொற்றின் தாக்கத்தினால் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ரோஹன் பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் மற்றும் சமூக அறிவியல் பீடத்தில் கல்வி பயிலும் மாத்தறை தெனியாயவை சேர்ந்த 23 வயதுடைய மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையில் 37,000 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாட்டில் அண்மையில் ஏற்பட்டிருந்த பருவமழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் டெங்கு நுளம்பு பரவல் வேகமாக அதிகரித்து வருகிறது. இதனால் தமது சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருப்பது நம் அனைவரினதும் பொறுப்பாகும். ஒரு நுளம்பினால் நம் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதை தடுக்க நாம் அனைவரும் தேசிய டெங்கு ஒழிப்பு திட்டத்துடன் கைகோர்த்து பயணிப்பதும் காலத்தின் கட்டாயமாகும்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்காவால் முடக்கப்பட்ட ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பது தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் முக்கியமான முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய கிழக்கு ஆய்வாளர் முகமது அலி சபானி தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கையின் பிரகாரம் ஈரான் தனது மசகு எண்ணெய் விற்பனைக்கான தொகையை அமெரிக்க டாலர்களில் பெற்றுக்கொள்ள அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் தற்போது நடைபெற்று வரும் நிபுணர்கள் அளவிலான இந்த பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே இன்னும் பல விவாதங்கள் நீடித்தாலும் தற்போதைய சூழலில் எடுக்கப்பட்டுள்ள இந்த வலுவான நடவடிக்கைகள் இருதரப்பு உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: வளர்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி தானிய சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நேர்கொண்ட பார்வை எமது ஆட்சி.

0: ஜூன் போனால்
1: ஜூலை தான் ஜூன் போய்கொண்டு இன்னொரு 10-15 நாளைக்கு போல என்ன?
0: சரி சரி, ஓகே ஓகே அபுல் ஹாசன், சூப்பராக நாங்களும் இந்த மனத்திலத்துக்கு அப்படியே வந்திருக்கிறோம். இந்த மனத்திலத்தில் எங்களோட இணைந்து கொள்றதுக்காக முதல் நேயர் அழைப்பில் சரி ஓகே வந்த நேயர் அப்படியே காணாம போயிட்டாங்க.
1: அவங்க வந்து பார்த்தாங்க தாரிகானு அபுல் ஹாசன் காணும் சொல்லி போயிட்டாங்களே, தெரிய பாருங்க மறுபடியும்
0: வந்திருப்பாங்க வந்திருக்கிறாங்க. பேசலாம், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் வணக்கம்
0: ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நலம் நலமா இருக்கு, நீங்களும் நலம் தானே?
1: நாங்க நலம் தான் ஐயா கண். ஐயா கண் எப்படி இருக்கிறீங்க? ஸ்ரீதேவி
0: நீங்க ரெடியா காட்டி கொஞ்சம் பாட்டு கேட்டு கொண்டிருக்கியா?
1: அதே போல
0: பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க, நாங்க இந்த மனித இலத்துல பேஸ்புக் சிந்தனைகளையும் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். அடுத்து ஒரு அருமையான பாடல்.

0: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல ஜிஐ பாக்ஸ் பார்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: தற்போது ஜனதா ஸ்கில்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: இசை புயலையோ ரஹ்மான் இசையில் தேனாலி திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து வந்திருக்கின்றது அபிலாஸ். இந்த நேரம் வந்து ஏராளமான சொந்தங்கள் வந்து அப்படியே பேஸ்புக் பக்கமா தன்னுடைய பேர்களை பதிவிட்டுட்டு எப்ப இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி
1: வேணும் பாந்தானே அது மாதிரி இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி மங்கே கரைச்சி புவனேஸ்வரி வந்திருக்காங்க.
0: அதே போல பூனாக்கள் இருந்து ஜெய்ஸ் தாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். ஜெய் சிங் இணைந்திருக்கிறார். அவரும் தர்ணியர்களில் இருந்து நிகழ்ச்சி கட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. கொழும்பு பார்த்து தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க. பரமானந்தன் வசீகரன் உறவுகளுக்காக பாடல் விபிக்கட்டு ஹேட்டன்ல இருந்து இணைந்திருக்கிறார்.
1: குசலகாமையிலிருந்து குசலராஜா வந்து இனிய வணக்கம் இருவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அதே போல நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு அபுல், உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி குறிஞ்சாக்கிருந்து அசுருடி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்காரு. அபுல்ஹாசன் இல்லனா அந்த ப்ரோக்ராமே இல்ல
1: அப்படி சொன்னார. என்ன கூட்டாளி தான் போறேன்.
0: ஜாஃபீர் இணைந்திருக்கிறார் கல்முனையில இருந்து. அதே போல தியாகு ஜனா இணைந்திருக்கிறார் கல்முனையில இருந்து. திபிரிகா சிலது ஸ்டீவன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எல்லோருக்காகவும்
1: அன்பான மதிய நேர வணக்கம்னு சொல்லி கொடும் 14 இருந்து முன்தாஜ் பேகம் வந்தீங்க.
0: சரி ஓகே எல்லோருக்கும்.

மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடு

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: பாடல்களோடு சந்தோஷமாக வந்த தீன்மாதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர உதவிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அபுல் ஹாசன் மீண்டும் வந்து டேக் கேர் சம்பந்தமாக ஞாபகப்படுத்தணும். அதாவது வந்து வீதி விபத்துகளை தவிர்ப்பதற்காக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் விசேட வேலை திட்டத்தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம் சிறப்பான முறையில் வந்துடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே நாங்களும் வீதிகளில் பயணிக்கிற நேரங்களில் வந்து மிக மிக அவதானத்தோடு வந்து வீதிகளை பாதுகாப்பை கடைபிடிச்சு நாங்களும் பயணிக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து எங்களோடு வந்து ஏராளமான சொந்தங்கள் பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்திருக்கிறாங்க.
2: ரமேஷ் ஜி வந்திருக்காங்க, சுரேஷ் வந்திருக்கிறார், ஃபஷால் வந்திருக்கிறார், அது போல சுரேஷ் வந்திருக்கார், ரகு வந்திருக்கிறாங்க, சுரேன் ஜியும் வந்திருக்கார். எங்களுக்கு சூப்பரான பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி, அதே போல எங்களோடு வந்து கொழும்பு 12 கொழும்பு 12 பொதுக்கடையிலிருந்து அன்சாரி ஹின்ஹாம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கென்யாலிருந்து எங்களோடு வந்து நசூர் இணைந்திருக்கிறார். உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, அதே போல நாமல் குமார் இணைந்திருக்கிறார். அன்பு மனைவி ராதாக்காகவும் அன்பு மகன்மார் சந்தூன் புவிலோஷனுக்காகவும் பாடல் விபி கேட்டிருக்கிறார்.
2: காட்டுப்பட்டு திரையிலிருந்து டபுள் பான் கட்டையிலிருந்து எங்க பொடிமார் புக்கோள் வந்தீங்கானூர் அண்ணா ஆசிக்கான பாட்டு போடுங்க நானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி, ஓகே. அதே போல எங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேவராஜா இணைந்திருக்கிறார், மனோகரன் இணைந்திருக்கிறாரு. உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அட்டகாசமான பாடல் தாங்க நிகழ்ச்சியின் வாயிலாக எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்.
2: கண்ணன் வந்தீங்க, எங்கட அக்கா சகுந்தலா தேவி நிர்மலா தேவிக்காக நல்ல ஒரு பாட்டு தாங்க அண்ணான்னு சொல்லியிருக்காங்க.
1: எல்லோருக்காகவும் அடுத்து எட்டுப்பட்டி ராசா திருவிழத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல்

0: ஒலிக்காரபிக்கும் இந்த பாடலோடு நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து விளங்க ஆனந்தி விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: என்று
0: வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: 2.8 வசந்தம் FM வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கடவத்தை பேருந்து நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பேருந்தொன்று பாதசாரியின் மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 49 வயதுடைய நபர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கடவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
0: வருகின்றனர்.
3: இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கிற்கும் இடையேயான சந்திப்பு சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் புதுடில்லியில் நடைபெற்றிருந்தது. தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில் இந்தியாவும் சீனாவும் தங்களது பாரம்பரிய நட்புறவை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நடைமுறை ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதன் மூலம் உலக தெற்கு நாடுகளின் பொதுநலன்களை பாதுகாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மோடி சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: முதல் பரிசு 20 லட்சமானது. ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: நிமிர்ந்த நடை

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல வகையான செய்திகளோடு சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். உள்ளூர் அப்டேட்ல இருந்து உலக அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணுமா? 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வருடத்துல வந்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாக உயர்ந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. இவ்வருடத்தின் இதுவரை காலப்பகுதியில வந்து 1.1 மில்லியனுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்து வருகை தந்திருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுற்றுலா பயணிகளின் வருகை வந்து பிப்ரவரி மாதத்திலேயே மிக உயர்வாக காணப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தின் முதல் 21 தேதிகளில் மட்டும் 82,332 சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்து வருகை தந்திருக்காங்க. இதில் வந்து அதிகமானோர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்தே வருகை தந்திருக்கதாக தெரிய வந்துள்ளது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வவுனியாவில வந்து நேற்றைய தினம் உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் வந்து திடீர் பரிசோதனை நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அது வந்து நாடு தழுவிய ரீதியிலான வரி அறவீடு நடவடிக்கை சீர் செய்வதற்காக இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு. வவுனியாவில் உள்ள நகைக்கடைகள் மற்றும் ஹார்ட்வேயர்கள் பல்பொருள் அங்காடிகள் போன்ற வர்த்தக நிலையங்கள்ல வந்து இந்த சோதனை வந்து மேற்கொண்டிருக்காங்க. வரி செலுத்துதல் மற்றும் தொடர்பான பரிசோதனைகள் முன்னெடுத்து மற்றும் வரி நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக இதன் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறதாக இந்த வரி திணைக்களம் வந்து தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையில வந்து தங்கத்தின் விலை வந்து இன்றைய தினம் குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகை வியாபார சங்கம் வந்து தெரிவித்திருக்காங்க. நேற்றைய தினம் 24 கரட் தங்கம் ஒன்றின் விலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 382,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டிருக்க நிலையில இன்றைய தினம் 2,000 ரூபாயால குறைந்து 380,000 ரூபாயாக பதிவாகி இருக்கு. தற்போதைய சந்தையில் வந்து நிலவரப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 22 தங்கத்தின் விலை வந்து 1,349,600 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் 22 தங்கத்தின் 1 கிராமின் விலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 47,750 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் விலை 1 கிராமின் விலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 43,700 ரூபாயாகவும் பதிவாகி இருக்கதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் டெங்கு இளம் குடம்பிகளின் அடர்த்தியை அளவுபடுத்துவதற்காக சர்வதேச அழகான பிரிட்டட் குறியீடுகள் வந்து மதிப்பு செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா நாட்டின் பல பகுதிகளில் வந்து கணிசமாக உயர்ந்துள்ள சுகாதார பூச்சியல் சங்கம் வந்து தெரிவித்திருக்காங்க. டெங்கு நோயை அதிக அளவில் பரவும் ஏடிஸ் நுளம்பின் அடர்த்தியை மதிப்பிடுவதற்காக பிரிண்டட் குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளின்படி ஒரு நாட்டிலோ அல்லது பிராந்தியத்திலோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈடிஸ் நுளம்புகளின் அடர்த்தி வந்து 3க்கு குறைவாக பராமரிக்கப்பட வேண்டும். எனினும் இலங்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல நுளம்புகள் வந்து தற்போது வந்து பல பகுதிகளில் வந்து தற்போது வந்து பிரிண்டட் குறியீடு வந்து உயர்ந்து காணப்படுகிறது. சுகாதார பூச்சியல் சங்கம் வந்து இதை வந்து சுட்டிக்காட்டியிருக்காங்க. எனவே பொதுமக்கள் அனைவரும் அவதானமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. எனவே தொடர்ந்து இணைந்திருங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

இசைப்பை ஒன்றே போதும் திரைப்படத்திற்காக பரணியின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு அதே நேரம் பாதீங்க அப்படின்னு சொன்னா, கட்டுநாயக வானூர்தி நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட 35 கிலோ போதைப் பொருளுடன் தொடர்பாக ஒரு சந்தேக நபர் வந்து 18 வயது யுவதி ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த குறித்த யுவதி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, துபாயில் இருந்து வருகை தந்த காணொடியர் எனவும் தெரிய வந்திருக்கு. கைது செய்யப்பட்ட யுவதி வந்து இப்போது கொழும்பு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலையில வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கொழும்பு நகருக்குள் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து துறையினர் வந்து புதிய கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்கில் வந்து மெட்ரோ பேருந்து சேவையினை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இலங்கையில் போக்குவரத்து சபையின் கீழே வந்து ஒரு புதிய மாதிரியாக இந்த மெட்ரோ பேருந்து சேவை இயங்க உள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே இதனை வந்து தெரிவித்திருக்காரு பிரசன்ன குணசேர தெரிவித்திருக்காரு. மெட்ரோ பேருந்துகளை வந்து போடுவதற்காக முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கை மத்திய வங்கியினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள நாணய மற்றும் விகித தரவுகளின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை வந்து அதிகரித்துள்ளது. இதன்படி இன்று அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை ரூபாய் 340 பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை வந்து 339.49 காணப்பட்டது. அந்த நிலையில வந்து வெளிநாட்டு நாணய சந்தைகள் வந்து நகர்வுகள் மற்றும் பொருளாதார காரணிகளுக்கு அமைவாக நாணய மற்றும் விகிதங்களின் தினசரி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் வந்து இதனை வந்து தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 102.6 102.8 அலைவரிசையினூடாக

0: கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்துயிறது. நேரம் மாலை 3:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
3: சம்பவம் பண்றவனுக்கு எப்படி

வசந்தத்தின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. டோட்ரி 2.6 டோட்ரி 2.8 அலைவரிசை எண்ணூடாக இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து மிக ஆபத்தான பறவை காய்ச்சல் வந்து பதிவாகி இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டு இடங்கள்ல வந்து உறுதி செய்யவும் பட்டிருக்கு. இதனை அடுத்து ஆஸ்திரேலியாவிலிருந்து கோழி இறைச்சி மற்றும் அது சார்ந்த உற்பத்தி பொருட்களை வந்து இறக்குமதி செய்வதற்கு பப்புவா நியூகினியா வந்து தற்காலிகமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தடை விதித்துள்ளது. அதே நேரம் மீட்க ஆஸ்திரேலியாவில் முதல் இரண்டு பாதிப்புகள் கண்டறியப்பட்ட நிலையில் வந்து தற்போது தெற்கு ஆஸ்திரேலியா பகுதிகளில் வந்து இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட கடல் பறவைகளின் மாதிரிகள் வந்து

அப்படின்னு சொன்னா பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டதும் தெரிய வந்திருக்கு. அதே நேரம் அமெரிக்கா மீதான ஈரான் மரியாதை மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையிலான போரை நிறுத்த முடியும் என அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவித்திருக்காரு. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ட்ரம்ப் வந்து இதனை தெரிவித்திருக்காரு. அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஈரான் எங்களை மதிக்கும் வரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பயம் என்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்பவில்லை. அது தவறான வார்த்தை. ஆனால் அவர்கள் அமெரிக்காவை மதிக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காரு. மேலும் இரு நாடுகளுக்கான இடையே வந்து முழுமையான ஒப்பந்தம் ஏற்பட்டால் மட்டுமே ஓர்மோஸ் நீரினை கடல்வழி பாதை முற்றிலும் திறக்கப்படும் என்றும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து இதே மாதிரியான தகவல்களை கேட்டறிய தொடர்ந்து இணைந்திருங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் சினேகன். ஒலிக்கும் பாடல் இது பாண்டவர் பூமி திரைப்படத்திற்காக.

0: 2.8 வசந்தம் FM. வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக்குகள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரீட் மனு 2வது நாளாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய நீதியரசர் குழா முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தனியர் ரொமஸ் டி சில்வா தொடர்ந்து வாதங்களை முன்வைத்து வருகிறார். பிரதிவாதிகள் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி ஹேரத் ஆஜராகியுள்ளார். இந்த மனுவில் பொலிஸ்மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர அதன் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர்.
2: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
3: காசாவுக்கு மனிதாபிமான உதவிப் பொருட்களை கொண்டு செல்லும் தரைவழி வாகன பேரணியில் பங்கேற்ற போது லிபியாவில் கைது செய்யப்பட்டிருந்த 3 இத்தாலிய ஆதரவு செயற்பாட்டாளர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக இத்தாலி வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்டோனியோ டச்சானி அறிவித்துள்ளார். சுமார் 1 மாத காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த இவர்கள் தற்போது பெங்காசியில் உள்ள இத்தாலிய தூதரக அதிகாரிகளின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அவர்கள் இன்று இத்தாலி திரும்ப உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த செயற்பாட்டாளர்கள் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்லும் நோக்கில் குளோபல் ஜோமோட் லேண்ட் கான்வி என்ற தரைவழி பாதையினூடாக இவர்கள் சென்றிருந்தனர். இந்த பேரணி மௌரிட்டானியா நாட்டில் இருந்து தொடங்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் காசாவை நோக்கி உதவிப் பொருட்கள் ஏற்றிச் சென்ற கப்பல் அணியான குளோபல் ஜோமோட் புலோட்டியாவும் பயணித்தது. அந்த கப்பல் அணியை சர்வதேச கடற்பரப்பில் இஸ்ரேல் படைகள் தடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தலை செய்தினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானே சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக்குகள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக ஆரம்பமாகிறது. இந்த மணித்தியாலம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையின் நூடாக இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மியான்மரில் வந்து கடந்த 6 மாதத்தில் வந்து அந்த நாட்டு ராணுவம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 702 அப்பாவி பொதுமக்களை வந்து கொன்றதாக ஐக்கிய நாடுகள் வந்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த உயிரிழப்பில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 224 பெண்களும் மற்றும் 153 குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஐநா தனது அறிக்கையை தெரிவித்துள்ளது. அது அப்படி இருக்கிற நேரத்துல சீனாவில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரோபோ வந்து தெருவில் மன்றாடி யாசகம் கோரும் வீடியோ வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து வைரலாகி கொண்டிருக்கிறது. சீனாவில் வந்து அங்ஷோ நகரில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மனித வடிவிலான ஒரு ரோபோவை வந்து உற்பத்தி செய்திருக்காங்க. இந்த ரோபோ வந்து பெரும்பாலும் வீட்டு உபயோகங்களுக்காக பயன்படுத்துவதற்காக செய்திருக்காங்க. இந்த ரோபோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கியூஆர் கோட் அட்டையை வந்து யாசகம் கோரி வருகிறது. இந்த ரோபோ வந்து மண்டியிட்டு அமர்ந்து கைகளை குப்பி யாசகம் கோரி வருகிறது. மின் கட்டணத்தை செலுத்த பணம் இல்லை, யாசகம் அளித்து உதவுங்கள் என்று ரோபோ இவ்வாறு கணிசமாக கூறுவதாக தெரிய வருகிறது. அந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யாசகம் எடுக்கும் இந்த ரோபோவின் வீடியோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக வலைத்தளங்கள்ல வந்து இப்போது வைரல் ஆகிக்கிட்டு இருக்குன்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வெப்பநிலை அலை காரணமாக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால 50 ஆண்டு சாதனையை முறியடித்த பிரித்தானியா தனது வரலாற்றிலேயே மிக வெப்பமான மாதமாக ஜூன் மாதத்தை சந்தித்து உள்ளது. அதே நேரப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்று வெப்பநிலை வந்து 36 டிகிரி செல்சியஸையும் நாளைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 39 டிகிரி செல்சியஸையும் மெட்டும் என்று சொல்லப்படுகிறது. அது 40 டிகிரி செல்சியஸ் வரை கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளது. அதே நேரம் அந்த நாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வெப்பம் காரணமாக சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. எனவே தொடர்ந்து இணைந்திருக்கலாம் 102.6 102.8 அலைவரிசைகளுடன் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

Sangam FM 102.6 102.8 இது மக்கள் சூடிய மகுடமே மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: மாதம் 25ஆம் தேதி ஆண்டான்குளம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகாவித்யாலயத்தில் காலை 7 மணி முதல். கேக்கியா பாதுகாப்பான பயணத்திற்கு
1: MSV தந்த மெல்லிசை நாதம்.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிறுத்தை என்ன செய்திருக்கு, பசியுடன் உணவு தேடிட்டு இருக்கு. அப்போது ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் கண்டது. அவை இரண்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மலை அடிவாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது. சிறுத்தை என்ன பண்ணிருக்கு, மிகுந்த எச்சரிக்கையுடன் மலை அடிவாரத்திற்கு அருகே சென்று, ஆனால் எந்த மானை முதலில் தாக்குவது என்று தெரியவில்லை. ஆனால் அங்கு போயிட்டு சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தது. சரி, அதே நேரத்தில் சிறுத்தையை பார்த்த மான்கள் இரண்டும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மான் வேகமாக இடது புறமும் இன்னொரு மான் வேகமாக வலது புறமாகவும் ஓடியது. சிறுத்தை அந்த இடத்தில் வந்து எதை துரத்தலாம் என்று தயங்கி நின்ற போது, பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சரி நம்ம கருப்பு மான பெஸ்ட் துரத்தலாம், அதன் இறைச்சி வந்து சுவையாக இருக்கும் என்று முடிவு செய்து கருப்பு மானை துரத்தியது. பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓடி போய் கொஞ்சம் தூரம் நின்றுட்டு, கருப்பு மான் வேகமாக ஓடக்கூடியது, அதனால அது வேகமாக ஓடி இருக்கும் என்று அதுவே முடிவு செய்து விட்டு, பிறகு என்ன செய்திருக்கு, பாதையை மாற்றி புள்ளி மானை பிடிக்கலாம் என்று சொல்லி புள்ளி மானை பிடிப்பதற்காக ஓடியிருக்கு. ஆனால் புள்ளிமான் என்ன செய்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, புள்ளிமான் வந்து அந்த கேப்ல வந்து பாஞ்சி அடிச்சு அப்படியே ஓடிருச்சு. சரியா, அப்ப இந்த சிறுத்தைக்கு வந்து அந்த நேரத்துல வந்து ஏமாற்றமாக இருந்திருக்கு. முக்கியமான நேரத்தில் வந்து முக்கியமான முடிவுகளை மிக விரைவாக எடுக்க வேண்டும். எந்த முடிவுகளாக இருந்தாலும் சரி, நாம் எடுக்கும் முடிவுகளை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விரைவாக எடுக்க வேண்டும். தாமதமாக எடுத்தால் அந்த முடிவுகளில் வந்து நமக்கு தோல்வியை மட்டுமே சந்திக்க நேரிடும்.
0: என்னென்ன சொல்றா பாருங்க.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:33.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: அனுசரணை 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
9: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
10: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியால தான்.
8: சரியா சொன்னீங்க, வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
11: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்த.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல் பிராஞ்சஸ் மற்றும் கடற்கொலி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 38.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: MSV தந்த மெல்லிசை நாதம்
6: 1000 வாசல் இதயம் அதில் 1000 எண்ணங்கள் உதயம்
5: கண்ணதா

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழகத்தில் திருவள்ளுவர் மாவட்டத்தில் வந்து இயங்கி வந்த ஒரு தனியார் தொழிற்சாலை வந்து அமோனியா வாயுவினால கசிந்து விபத்துக்கு உள்ளாகி இருந்தது. இதுவரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதுல வந்து 8 பேர் வந்து ஒடிசாவை சேர்ந்தவங்களும் 2 பேர் வந்து அசாமை சேர்ந்தவங்களும் வந்து உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தொழிலாளர்களில் போலியான ஆதார் அட்டையை பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கு. இந்த விபத்தில் இறந்து விட்டதாக கூறப்படும் பெண் ஆந்திராவில் உயிருடன் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒடிசாவை சேர்ந்த பூர்ணிமா ஜிவாங்கா என்ற பெண் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உயிருடன் உள்ளதாக தொழிற்சாலையில் வழங்கப்பட்ட ஆதார் அட்டை போலியானது என்பதும் தெரிய வந்திருக்கு. இதனை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கமலஹாசன் தயாரிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தின் தர்மன் என்று தலைப்பிடப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்தின் விழா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன், நடிகை சிம்ரன், இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து ஆகியோர் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. தர்மன் திரைப்படத்தின் அனிருத்தா இசையமைக்க உள்ளதாகவும், ரஜினிகாந்த் வந்து மருத்துவ கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, படையப்பா, வேட்டையாடு, விளையாடு திரைப்படங்களின் கலவையாக ஒரு பொழுதுபோக்கு நிறைந்த திரைப்படமாக உருவாக்கும் என தெரிவிக்கவும் பட்டுள்ளது.

ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: அமைப்பில் வசந்தம் எஃப்எம் வனத்தியாள சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநி தானி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: கொழும்பு நகரின் பேருந்து போக்குவரத்து துறையை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட பசுமை நகரங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன. பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆணையம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் மற்றும் UNDP இலங்கை பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த நிகழ்வு
0: இடம்பெற்றது.
2: ஈரானின் அணுசக்தி செறிவூட்ட நிலையங்களை சர்வதேச அணுசக்தி முகமை ஆய்வாளர்கள் இறுதியில் ஆய்வு செய்வார்கள் என்று IAEA தலைவர் ரஃபல் குரோஷி தெரிவித்துள்ளார். ஜப்பானின் டோக்கியோ நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது நாளை மறுநாளோ ஒரு வாரத்திலோ அல்லது 10 நாட்களிலோ நடைபெறலாம். காலம் முக்கியமானதுதான், ஆனால் அதுவே பிரதான விஷயம் அல்ல. இந்த ஆய்வுகள் நிச்சயமாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநி தானி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: நிமிர்ந்த நடை

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். மாடரா, மீண்டும் ஒரு புதன்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளிலையும் கூட அப்படியே வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட சூப்பரான பாடல்களை தரத்துக்காக நானும் காத்துட்டு இருக்கேன். நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0102-5003-1க்கு, அதே போல 0102-7715-1111 கருதி எங்களோட பேஸ்புக் பக்கமாக முடிந்து உங்களுடைய அன்புக்குரிய உறவுகள் யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன பாடலாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நானும் நிகழ்ச்சி அணிந்து கொள்ளறதுக்கு தயாரா.

0: அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கெட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். என்ன ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு பாடல் கெட்டு வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம். யார் இது? யோகன். எப்படி இருக்கீங்க? ஓகே யோகன், சொல்லுங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: ரொம்ப நன்றி.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்

0: மாதம் 25ஆம் தேதி ஆண்டான்குளம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகாவித்யாலயத்தில் காலை 7 மணி முதல். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: அநேகன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் அகஸ்தனில இருந்து ஐயாசிரை சண்முகநாதன் அக்கா.
0: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் அக்கா, நீங்கள்?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா?
1: வேலை முடிச்சிட்டேன் அக்கா.
0: அப்படியா, ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் குடிச்சிட்டேன் அக்கா.
0: போறீங்க
1: புஷ்பவள்ளி, தனுஷன், வசுமணி, யோகா கிருஷ்ணன், மற்றும் உரப்படையில் இருக்கும் செல்லையார் ஆசம்மா குடும்பம், வட்டப்படையில் இருக்கும் ஆரசாமி விஜய குடும்பம், விஜயகுமார் குடும்பம், என்ன அண்ணாவன முருகையா குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சுந்தர்லிங்கம் குடும்பம், மற்றும் உரப்படையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் மக்கா. சத்தமா கேட்டிருக்காங்க வசந்தம் அவங்களுக்கு.
2: என்ன
3: என்ன,
2: ஏன் இப்படி பாக்குற?
3: ஒண்ணும் இல்லையே.
2: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
3: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் ஸ்ரீங்கன்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: அன்பான மாலை நேர வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
2: மும்தாஸ் பேகம் கொழும்பு பைனாலு.
1: அடடா மும்தாஸ் பேகம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்க, நீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட பேசுறேனே.
2: ஆமா.
1: ஓகே ஓகே. அப்புறம் டீ எல்லாம்
2: குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேன். நீங்க?
1: நானும் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ரெடியாகி வந்துட்டேன். அப்புறம்
2: சந்தோஷம்.
1: ஓகே ஓகே மும்தாஸ். அப்புறம் சொல்லுங்க, அடுத்தம் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
2: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்காக செல்ல மகளுக்கா முக்கியம் உங்களுக்காகவும் புவனேஷ் நந்தகுமார் சேர்க்கா சித்தியாஸ்மா இப்ரிஸ்மா ஜெமிலா அருமா பர்தா பாத்மா ரவி ரஹ்மா மருது குவைதி சின்னையா மகாதேவ் ஆட்டோ விஸ்வநாதம் வசந்திர வசந்தகுமார் ஃபாரூக் அது மத்திய குடும்பத்தை வசன கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
1: ஓகே ரொம்ப நன்றி.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அதே போல நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பை ஏற்படுத்தி சந்திச்சோமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0102 5001 அதே போல 0102 5111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பு உறவுகளையும் அப்படியே நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம்.

அவங்களையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளலாம். இப்போ கூட பேச, ஹலோ வணக்கம். சரி ஓகே, யாருன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப கியூட்டாவே வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். யார் இது? சரி ஓகே, நீங்களும் கூட தகுந்த மழைப்பினை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம்.

0: மாலை பிரதிகா ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? ஃபர்ஷான், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா? ஓகே ஓகே ஃபர்ஷான், அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க? அவரும் கூட வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பேசிட்டு போயிருந்தாரு. அடுத்து எங்களுடைய ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிய மாலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி ரொசலகமையில இருந்து குசல் ராஜா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிய வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு தான். எக்ஸ்பிரஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரியம்பதியில இருந்து இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் அன்பான இனிய மாலநீர் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லி பலாங்குடியிலிருந்து அவனாசி வைஜந்தி மாலா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாயாய் அன்பு வணக்கங்களோட வளமை போன்று நானும் சொல்லி இந்தகலிலிருந்து அரசு நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லி ராஜா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் ஹாய்க்கா அன்பான மாலநீர் வணக்கம் மீமட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அருமையான பாடல் தெரிவுகள்னு சொல்லிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான மாலை பொழுது வணக்கம், எப்படி சுகம்? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, நானும் நிகழ்ச்சி கொடுத்தான் சொல்லி கொழும்பு பத்துல இருந்து தேவசகாயம் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. மற்றும் இனிய மாலை நேரம் வணக்கம் கொழும்பு வந்து ஸ்டீவன் டெய்லர் ரொம்ப ரொம்ப சத்தமா வசனம் கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. ஹாய் அக்கா, இனிய மாலை நேரம் வணக்கம், நவீன் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்கு, அட்டகாசமா இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்காங்க ஹட்டன்ல இருந்து. ஹாய் அக்கா, இனிய அன்பான மாலை நேர வணக்கம், வளமை போன்ற நானும் நிகழ்ச்சியோடு தான். வசந்த வெப்பம் பாடல்கள் எல்லாம் சும்மா வேற லெவலா இருக்குன்னு சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்பு வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் தான் பாடல்கள் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி பொத்துவில இருந்து ஜமால் தீன் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: எங்கேயும் எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம் நமது வசந்தம் FM 102.6 102.8 இது மக்கள் சூடிய மகுடமே திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்

0: மாதம் 25ஆம் தேதி ஆண்டான்குளம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகாவித்யாலயத்தில் காலை 7 மணி முதல். கேக்கியா பாதுகாப்பான பயணத்திற்கு.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
2: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பிலிருந்து.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில கேட்டுருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? ஓகே விஸ்வநாதன், சரி ஓகே. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் கூட தொடர்ந்து மழை பயன்படுத்தலாம், அல்லது ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து அன்பான பாடல்களையும் கேட்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: நான் தம்பாயில இருந்து அப்துல் மஜீத் பேசுறேன் மேடம்.
1: அப்துல் மஜீத் எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
0: நான் டியூட்டில இருக்கிறேன் மேடம். உங்களுக்கு அருமையான பாடத்தொகுப்புகள், உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: நன்றி.
0: சின்ன தாமரை கண்ணில் பூத்தது பாட அருமையான பாடம் தந்தீங்க, உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: ஓகே ஓகே. அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நினைக்கிறேன்.
0: ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த பாடலை போட்டதுக்காக உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: ஓகே ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
0: அந்த பாடலை கேட்பதற்கு மேடம், மாவனல்லை அன்பு சகோதரி நிஷா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும், கொழும்பு 14 அன்பு சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமது சயித், அவரது மகள் செல்லமாலுக்காவும், தோப்பூர் அன்பான ஆசிரியர் அனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான வானொலி நண்பர் மொய்தீன் அவர்களுக்கும், திருப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பருத்தித்துறை அருள்மொழிக்காகவும், தம்புள்ள ரஹுமா குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் சேர்த்துக்கொண்டு உங்களையும் சேர்த்துக்கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம். வாப்பி தந்ததுக்கு நன்றி, வணக்கம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: கல்யாண திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அன்பான மாலை. வணக்கம் மேடம்.
0: அன்பான மாலை வணக்கம். யாருது?

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து நீர்கள் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.

0: உண்மைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: டெங்கு நோய் பரவல் அதி அபாய கட்டத்தில், டெங்கு ஒழிப்புக்காக 3 நாள் வேலை திட்டம் முன்னெடுப்பு. டெங்கு நுழம்பு பெருகும் வகையில் செயற்பட்டால் தண்டனைகளை தீவிரப்படுத்தவும், சுற்று நிருபம் வெளியீடு. 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் ஏற்றுமதி வருமானம் 7.3 பில்லியன் டாலர்களை கடந்தது. 35 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட ஹசீஸ் போதைப்பொருளுடன் கனடிய யுவதி கட்டுநாயக்கவில் கைது. ஈரானுடனான டிரம்பின் யுத்தத்துக்கு அமெரிக்க காங்கிரஸில் எதிர்ப்பு. அரிய சாதனையை பதிவு செய்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 48,000 கடந்துள்ளது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 750 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இம்மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 14,446 பேர் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு டெங்கு நோயின் தாக்கம் தீவிரமடைந்த போதிலும் பொதுமக்கள் தொடர்ந்தும் அது தொடர்பில் உரிய பங்களிப்பை வழங்குவதில்லை என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். நுழைவு பெருகும் வகையில் சுற்றாடலை வைத்திருப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் குறித்த இடங்கள் அவ்வாறே காணப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்நிலையில் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கும் தடுப்பதற்கும் விசேட சுற்றுநிருபம் ஒன்று ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது. டெங்கு நோய் பரவல் துரிதமாக அதிகரித்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான டெங்கு செயற்பாட்டு அறை ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நுழம்பு பெருகும் சூழலுள்ள பாடசாலைகள் மதஸ்தலங்கள் தற்போது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். டெங்கு நோய் துரிதமாக பரவி வரும் நிலையில் இதுவரை 48,287 அதிகமான டெங்கு நோயாளர்கள் நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ளனர். இதுவரை 29 டெங்கு மரணங்களும் சம்பவித்துள்ளன. கொழும்பு, கம்பஹா, மாத்தறை, களுத்துறை, ரத்னபுரி, காலி மற்றும் நூரலி ஆகிய மாவட்டங்கள் அதி அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார பிரிவினர் உள்ளிட்ட சகல நுழம்பு ஒழிப்பு பிரிவுகளும் வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளன. டெங்கு அதி அபாயம் நிலைமை காணப்படும் மாகாணங்களில் இன்று முதல் 26 வரை 3 நாள் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்துள்ளதை அடுத்து வைத்தியசாலைகள் பலவற்றில் அதிக அளவானோர் அனுமதிக்கப்பட்டுள்ளமையினால் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளும் எழுந்துள்ளன. டெங்கு நோயை கட்டுப்படுத்தவும் டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக டெங்கு செயற்பாட்டு அறை ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணியிலிருந்து 5 மணி வரையிலும், சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரையிலும் குறித்த செயற்பாட்டு அறையின் 0117-96-63-66 எனும் இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்கள் தொடர்பிலான தகவல்களை அறிக்கையிடுதல், ஊடகவியலாளர்களுக்காக டெங்கு நோய் பரவல் மற்றும் கட்டுப்பாட்டு தொடர்பிலான தகவல்களை பெற்றுக் கொடுத்தல், டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கு தேவையான தகவல்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகள் குறித்த செயற்பாட்டு அறையினூடாக முன்னெடுக்கப்படுகிறது. டெங்கு நோயை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவினால் விசேட சுற்றுநிருபம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் டெங்கு நோயின் துரிதமாக பரவி வரும் நிலையில் அதி அபாய நிலை வரை விருத்தி அடைவதை தடுப்பதற்காக சகல நிறுவனங்களும் பங்களிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும், துரிதமாக டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு முதல் 5 மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் 7.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இது நாட்டின் வெளிப்புற பொருளாதார பிரிவின் சக்திமிக்க நிலையை எடுத்துக்காட்டும் மிக சிறந்த மையப்புள்ளி என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களுக்குள் இலங்கையின் ஏற்றுமதி துறை கணிசமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதுடன் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் 7.3 பில்லியன் அமெரிக்க டாலர் எல்லையை தாண்டியுள்ளது. இலங்கை சுங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள தற்காலிக தரவுகள் மற்றும் ரத்தனக்கற்கள், ஆபரணங்கள் மற்றும் எரிபொருள் தயாரிப்புகளுக்கான மதிப்பிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 2026 ஆண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரையான காலப்பகுதியில் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி வருமானம் 7.3939 மில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 7.56% வளர்ச்சி எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 35,26,000 ரூபாய் பருமதியான 35 கிலோகிராம் ஹசிஸ் போதைப் பொருளுடன் கனடிய பிரஜையான பெண் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பசுமை முனையத்தின் ஊடாக இதனையும் குறிப்பிடாமல் வெளியேற முற்பட்ட குறித்த வெளிநாட்டு யுவதி சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டார். அதன்போது அவரது பயணப் பொதிகளில் 140 பாக்கெட்டுகளில் காணப்பட்ட ஹசீஸ் போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. கனடாவின் டொரண்டோ நகரில் இருந்து குறித்த போதைப் பொருள் துபாய்க்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து எமிரேட்ஸ் விமானத்தின் ஊடாக குறித்த யுவதியினால் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் குறித்த 18 வயதான மாணவி தனது கல்வி நடவடிக்கைகளுக்காக 12,500 கனடிய டாலர் மற்றும் வெளிநாட்டு பயணத்துக்கான உறுதிமொழியின் அடிப்படையில் பல்கலைக்கழக சாரதியின் போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு முற்பட்டுள்ளார். யுவதியும் போதைப் பொருளையும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் எழுத்தாணை மனு மீதான விசாரணையை எதிர்வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. உயிர்த்த நியாயத்தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த எழுத்தாணை மனு 2வது நாளாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரொஹாந்த் அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா தமது வாதங்களை முன்வைத்தார். பிரதிவாதிகள் சார்பில் பிரதி மன்றாடியார் நாயகம் சுகர் சி ஹேரத் ஆஜராகியிருந்தார். மனுவில் போலீஸ் மா அதிபர் குற்றப்புள் ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர அதன் பொறுப்பதிகாரி மாதவ குணரத்ன மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். தென்கிழக்காசிய போலியோ ஒழிப்பு ஆணைக்குழுவின் 19வது அமர்வு இன்று ஆரம்பமாகியுள்ளது. கொழும்பில் இடம்பெற்று வரும் அமர்வுக்கு சுகாதார பிரதி அமைச்சர் ஹான்சக விஜயமுனி தலைமை தாங்கினார். இலங்கை, இந்தியா, இந்தோனேஷியா, தென்கொரியா, தாய்லாந்து, நேபாளம், மாலத்தீவு, பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் 100 வைத்திய நிபுணர்கள் அமர்வில் பங்கேற்றுள்ளனர். தென்கிழக்கு ஆசியாவின் போலியோ ஒழிப்பு ஆணைக்குழுவின் 19வது அமர்வு எதிர்வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பாரிய சோதனை நடவடிக்கைகளின் விவரங்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். 2025ஆம் ஆண்டு முதல் இதுவரை 226 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் நீதிமன்றம் மற்றும் பாதுகாப்புத் துறையினருக்கு மறைந்திருந்த சில ஊழல்களையும் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் மாத்திரம் சுமார் 54,000 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த நடவடிக்கை 2026ஆம் ஆண்டில் முதல் 4 மாதங்களில் தீவிரமாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டமையினால் மொத்தமாக போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு 226,447 மில்லியன் ரூபாவை எட்டியுள்ளது. கடற்படையினர் மற்றும் போலீசார் போதைப் பொறுப்பு பிரிவினர் பெரும்பாலும் கடல் எல்லைகளிலேயே குறித்த நடவடிக்கைகளை முறியடித்துள்ளனர். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் வழக்கு பொருட்கள் வைப்பறையில் இருந்த 750 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை அங்கிருந்த அதிகாரியை களவாடி விற்பனை செய்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி அன்று அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் சோதனையின் போது தன்வசம் வைத்திருந்த 250 கிராம் ஐஸ் போதைப் பொருளை மீண்டும் விற்பனைக்காக கடத்த முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப் பொருள் வலையமைப்பை ஒழிப்பதற்காக தகவலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கடத்தல்காரர்கள் பற்றிய விவரங்களை வழங்கிய பொதுமக்கள் மற்றும் சோதனைகளில் ஈடுபட்ட போலீசார் கடற்படையினருக்கு 785 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணப்பரிசு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் சட்டம் மூலம் ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் பார்லமென்ட் உறுப்பினர் ஃபைஸ் முஸ்தபாவினால் இன்று பார்லமென்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த சட்டம் மூலத்தை ஃபைஸ் முஸ்தபா பார்லமென்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளார். சிறுவர்கள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை கட்டுப்படுத்துவதும் தீங்கு விளைவிக்கும் இணையதள உள்ளடக்கங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதும் சட்டமூலத்தின் முக்கிய நோக்கமாகும். குறித்த சட்டமூலத்தின் மூலம் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை தடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரான சிறுவர் விவகார அமைச்சருக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் கிடைக்கின்றது. அத்துடன் ஒரு பிள்ளை ஒரு நாளில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய நேரத்தை சுருக்குவதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கான குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயிப்பதற்கோ சட்டமூலத்தின் மூலம் சந்தர்ப்பம் கிடைக்கப்பெற உள்ளது. சட்டத்தை செயற்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கீழ் அங்கீகாரம் பெற்ற ஆணையாளர் ஒருவரை நியமிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஈரானுடன் செய்த யுத்தத்தை அமெரிக்க காங்கிரஸ் சபை முதன்முறையாக கண்டித்துள்ளது. யுத்த அதிகாரங்களை நிறைவேற்றிய போதே கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்க செனட் சபையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் யுத்தத்தை நிறுத்துவது அல்லது இராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு முன்னர் காங்கிரஸ் சபையின் அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கு ஆலோசனையை பெறும் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சிலர் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து 50-48 என்ற வாக்குகளின் அடிப்படையில் குறித்த யோசனையை நிறைவேற்றியுள்ளனர். யுத்த மோதல்கள் மற்றும் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் கவலை வெளியிடப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் குறித்த பிரேரணை ஊடாக டிரம்பிற்கு அதிகாரங்களை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: 2026 உலகக்கிண கால்பந்தாட்ட தொடரில் இன்று நடைபெற்ற எல் பிரிவுக்கான லீக் போட்டியில் பனாமா மற்றும் குரேசி அணிகள் மோதியிருந்தன. கனடாவின் டொரண்டோ மைதானத்தில் நடைபெற்ற பரபரப்பான போட்டியில் குரேசி அணி 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. போட்டியின் 54வது நிமிடத்தில் குரேசி அணியின் வீரர் ஆண்டே புஜிமீர் கோல் ஒன்றை புகுத்தி வெற்றிக்கு வழிவகுத்தார். இதேவேளை பிஃபா உலகக்கிண கால்பந்தாட்ட வரலாற்றில் வெவ்வேறு 6 அத்தியாயங்களில் கோல் புகுத்திய முதலாவது வீரர் என்ற அரிய சாதனையை போர்த்துக்கல் அணியின் தலைவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ படைத்துள்ளார். உலகக்கிண கால்பந்தாட்டத்தில் இவரிடம் அறிமுகமான உஸ்பெகிஸ்தான் அணிக்கு எதிராக ஹூஸ்டன் விளையாட்டரங்கில் நடைபெற்ற குழு கே கான போட்டியில் 6வது நிமிடத்தில் போர்த்துக்கல் சார்பாக முதலாவது கோலை புகுத்தியதன் மூலம் 41வயதான கிறிஸ்டியானோ ரொனால்டோ குறித்த அரிய சாதனையை நிலைநாட்டினார். சாதனைகள் முக்கியமல்ல, அணி வெற்றி பெறுவதே முக்கியம் என போட்டியின் முடிவில் ரொனால்டோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: டெங்கு நோய் பரவல் அதி அபாய கட்டத்தில், டெங்கு ஒழிப்புக்காக 3 வேலை திட்டம் முன்னெடுப்பு. டெங்கு நுழைவு பெருகும் வகையில் செயற்பட்டால் தண்டனைகளை தீவிரப்படுத்தவும், சுற்று நிருபம் வெளியீடு. 2026 முதல் 5 மாதங்களில் ஏற்றுமதி வருமானம் 7.3 பில்லியன் டாலர்களை கடந்தது. 35 கோடிக்கும் அதிக பெறுமதி கொண்ட ஹசீஸ் போதைப் பொருளுடன் கனடிய யுவதி கட்டுநாயக்கவில் கைது. ஈரானுடனான டிரம்பின் யுத்தத்திற்கு அமெரிக்க காங்கிரஸில் எதிர்ப்பு. அரிய சாதனையை பதிவு செய்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இதுடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை 7 நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நமது மனத்தியாள செய்தி அறிக்கையினை நாளை காலை 9 எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 அவதானத்துடன்.

நேற்று தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடி வித்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 3027 சீட்டிலிப்பு வாரத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 25, 48, 52, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 25, 48, 52, 59. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள், 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,00,000 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,35,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள், 4,913 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ராசியாக மீனராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 14, 22, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீனராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 14, 22, 56. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் 1,62,93,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 59 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 935 சீட்டிலப்பு வாரத்துக்கான சுப்பிரி தன சம்பதலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 6, 2, 5, 6, 1, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 6, 2, 5, 6, 1, 1. நேற்று நாளில் மொத்தமாக 37,95,140 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,22,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயசாம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 409 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 5, 6, 1, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 5, 6, 1, 1. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 61,64,320 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3,201 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 5, 30, 38, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 5, 30, 38, 52. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்கள் 8, 4, 9, 4, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்கள் 8, 4, 9, 4, 3. நேற்று நாளில் சூப்பர் பரிசு 13,71,00,000 பெறுவதான ஜாக்பாட் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 14,38,97,728 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 5,362 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 7, 28, 37, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 7, 28, 37, 45. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 2, 9, 4, 8, 4. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 2, 9, 4, 8, 4. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள், 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,38,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,66,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள், 2,377 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எம், சூப்பர் இலக்கம் 32, வெற்றி இலக்கங்கள் 32, 37, 45, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம், சூப்பர் இலக்கம் 32, வெற்றி இலக்கங்கள் 32, 37, 45, 70. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள், 2 வெல்லப்பெற்றுக்கிறது. மொத்தமாக 1,16,99,440 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,07,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள், 1,031 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 5, 37, 48. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 5, 37, 48.
200,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 40,99,000 ₹120 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் MSV தந்த மெல்லிசை நாதம்
1: ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம்

0: சிறப்பு வசந்த நிலா எதிர்பாருங்கள் இரவு 9 மணிக்கு.
1: ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: வசந்த

0: திசை 102 திசை மேட்டையில வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்களும் அப்படியே வந்த வேகத்துல போயிட்டாங்க. இன்னும் ஒரு சந்தமும் இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு யார் இது?
1: என்ன சாப்பாடு? என்ன போயிட்டா சாப்பாடு?
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓகே ஓகேமா. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்களாம் கேட்க போறீங்க? என்ன பாடல்?
1: எனக்கு வேணும் சிந்து பைரவியில தாயும் இருந்தும் தந்தையும் அது பாக்கலாமா?
0: அதோட தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, சரியா? ஓகே,
1: எங்கட பேசி பேச போறா.
0: ஓகே,
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம். யார் இது? வணக்கம்.
2: ஆர்த்திகா.
0: என்ன பேர் உங்களுக்கு?
2: ஆர்த்திகா.
0: ஆஷிகா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே ஆஷிகா, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் தங்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. பாடல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகேமா ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க? அப்படியா, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கேக்குறீங்களா? ஓகேமா, ரொம்ப நன்றி. சரி ஓகே, அழகான ஒரு குட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப கியூட்டாவே பேசிட்டு போயிருந்தாங்க. அடுத்தம் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரை பாடல் கெட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க?
2: அருமொழி மூர்த்தி
1: நன்றி.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சி கூட வந்திருக்கோம். இப்ப என் கூட போய் சார், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது? மகேஷ். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மகேஷ். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: நன்றி.

0: வெளிநாட்டுல ஆரம்பம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப கூட பேச ஹலோ வணக்கம். அன்பான இரவு நேரம் வணக்கம். யார் இது?
1: உமாச்சந்திரன்.
0: எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யாரெல்லாம் கேக்க போறீங்க?
1: மகேஸ்வரி சுரேஷ் கண்ணா ஐயா கண்ணு ராசையா இந்த நிகழ்ச்சியை
0: கலந்து நன்றி
1: நன்றி அக்கா நன்றி.
2: This is a song

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்கள்.

வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, இன்றும் கூட ஸ்போர்ட்ஸ் இரண வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்கு, நான் உங்களை சந்தித்திருக்கின்றேன். முதலாவதாக மகளிர் உலகக்கிண்ண போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டி பற்றிய விவரங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நேற்றைய நாள் நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணிக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. நேற்றைய நாள் இரண்டு போட்டிகள், அந்த இரண்டு போட்டிகள் பற்றிய முடிவுகளையும் அதே போல நாங்கள் இன்றைய நாள் போட்டி பற்றியும் விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைய நாள் 11 மணிக்கு இந்த போட்டி நடைபெறப் போகின்றது. இங்கிலாந்து மற்றும் மீட்கன் தீவுகள் அணிகள் மோதுகின்ற போட்டி. சரி, அதே போல நாங்கள் நேற்றைய போட்டியில் இலங்கை மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதிய போட்டியின் ஸ்கோர் பிரிவுகளை நாங்கள் ஒரு முறை பார்த்துவிட்டு வரலாம். நேற்றைய போட்டியில் அயர்லாந்து மகளிர் அணி 130 ஓட்டங்களை பெற்றது, 5 விக்கெட்டில் இழந்து தொடுப்பாட்டு பரதியில் மோசமென்றுதான் சொல்ல வேண்டும். நேற்றைய நாளை பொறுத்தமட்டில் அதிகபட்ச ஓட்டமாக 59 ஓட்டங்களை அணைத் தலைவி லெவிஸ் பெற்றுக் கொடுத்தார். அவரை தொடர்ந்து பார்க்கும்போது ஸ்டாக்கல் 13 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். லா பால் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க மொத்தமாக 5 விக்கெட்டுகளை இழந்து 130 ஓட்டங்களை பெற்றது நேற்றைய நாளில் அயர்லாந்து மகளிர் அணி. பந்துவீச்சு பரதியை பார்க்கும்போது நேற்றைய நாளில் 4 பந்துவீச்சாளர்கள் 4 தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். மிக சிறப்பான பந்துவீச்சு. மித்திலா 1 விக்கெட்டையும் அதேபோல சுகந்திகா குமாரி 1 விக்கெட்டையும் அதேபோல நேற்றைய நாள் சமரி அத்தப்பத்துக்கு 1 விக்கெட் சென்றது. அதேபோல நிலக்ஷிகா சில்வாவுக்கு 1 விக்கெட் நேற்றைய நாள் சென்றது. நேற்றைய நாளை பொறுத்த மட்டில் மிக சிறப்பான பந்துவீச்சு பரதியினை மித்தாலி மிக சிறப்பான பந்துவீச்சு 4 பந்துகள் வீசு ஒரு மேடினோர் ஆடங்களாக 18 ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்திருந்தார். 11 துருப்படுத்த ஆடியது இலங்கை மகளிர் அணி. நேற்றைய நாளில் சமரி அத்துவின் கலக்கரான துருப்பாட்டம் நேற்றைய நாளில் மைதானத்தை கலக்கியது. 61 பந்துகளில் 106 ஓட்டங்கள் அபாரமான துடுப்பாட்டப் பருதி நேற்றைய நாளில் மிக சிறப்பான துடுப்பாட்டப் பருதி. நேற்றைய நாளில் 6 ஓட்டங்கள் 2 பெறப்பட்டது. அதே போன்று 17 4 ஓட்டங்கள் அடங்கலாக இருந்து ஓட்டணிக்கை பெற்றுக் கொடுத்தால் மிக சிறப்பான ஓட்டப்பருதியாக நேற்றைய நாளில் பறக்கப்பட்டது சமரி அத்தவத்துவின் துடுப்பாட்டப் பருதி. மிக சிறப்பு 106 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்த சாதம் ஒன்றை பெற்றுக் கொடுத்தது. இந்த வெற்றி இலக்கு இலகுவாக பெறக்கூடிய வாய்ப்பாக இருந்தது. சரி, அதே போல மறுமுனையில் இமேஷ் துலானி 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது. அதே போல நிலக்ஷிகா சில்வா 4 ஓட்டங்கள். பாருங்கள் எவ்வளவு நூதனமான துடுப்பாட்டம். மறுமுனையில் இருக்கின்ற இமேஷா துலானி 20 ஓட்டங்கள் 27 பந்துகள் சந்தித்திருக்கிறார். ஆக ஆரம்ப இணைப்பாட்டமே மிக சிறப்பான முறையில் கட்டி எழுப்பப்பட்டு வெற்றி இலக்கை அடைந்துவிட்டார்கள். பந்துவீச்சு பாதிகள் ஆர்லா 1 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். இது நேற்று நடைபெற்ற முதலாவது போட்டியின் விவரங்களாக இருக்கிறது. இரண்டாவது போட்டி மிக சிறப்பான போட்டி, ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் மோதியது. இதில் முதல் திருப்பத்தை அடைந்தது ஆஸ்திரேலியா மகளிர் அணி. 199 ஓட்டங்களை பெற்றது, 7 விக்கெட்டுகளை இழந்து. இதில் பந்துவீச்சு பருதியை பார்க்கும்போது மிக சிறப்பான பந்துவீச்சு பருதியை பாகிஸ்தான் மகளிர் அணிகள் வெளிப்படுத்துவார்கள் என்பது எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் பரவாயில்லை. ஆனால் ஆஸ்திரேலியா அணியின் மகளிர் அணியின் பந்துவீச்சு மிக அபாரமாக இருந்தது. மாற்றுக்கடத்த கிடையாது. ஆஸ்திரேலியா மகளிர் அணி துடுப்பாட்ட பருதியை பார்க்கும்போது ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனை பெத்மூனின் மீற்றாளி பெரிதும் சோபிக்கவில்லை. பூச்சியத்தில் ஆட்டம் இழக்க ஜார்ஜியா வால் 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் நேற்று நாளில் அலிஸ் மிக சிறப்பான துடுப்பாட்ட பருதி 71 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 199 ஓட்டங்கள், 7 விக்கெட்டில் இழந்து. பந்துவீச்சு பருதியை பார்க்கும்போது நேற்று நாளில் ரமேஷ் அதேபோல நஷா ஷாதியா ஆகியோர் தலா 2 விக்கெட்டில் வீழ்த்திருந்தார். பாத்திமா சனாவுக்கு 1 விக்கெட் சென்றது நேற்று நாள் பொறுத்தமட்டில். 11 துடுப்படுத்த அடைந்து 200 என்ற இலக்கை நோக்கி பாகிஸ்தான் மகளிர் அணி. ஆனால் நேற்றைய நாளில் மோசமான துடுப்பாட்ட பருதியை வெளிப்படுத்தியது. நேற்று நாளில் முனிவாலி மாத்திரமே 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அடுத்தடுத்து தொலைபேசி இலக்கங்களாக 1, 5, 0 என்ற விக்கெட்டுகள் செல்ல மொத்தமாக 86 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது பாகிஸ்தான் மகளிர் அணி. ஒரு சோகமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. 13.4 பந்துகள் மாத்திரமே சந்தித்தது. மிக சிறப்பான பந்துவீச்சு பருதி நேற்றைய நாளில் மிக சிறப்பான பந்துவீச்சு பருதி பாருங்கள். அலிஷா பேர 2 விக்கெட்டுகள், அதே போல அனபெல்லா 2 விக்கெட்டுகள், அதே போல ஷோபியா 2 விக்கெட்டுகள் என்று வீழ்த்த, அதே போல ஜோர்ஜியா 1 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். மிக சிறப்பான பந்துவீச்சு பருதியினை நேற்று நாளில் வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. ஆக நேற்றைய போட்டியை பொறுத்து மட்டும் மிக இலகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது ஆஸ்திரேலியா மகளிர் அணி. 113 ஓட்டங்களால் வெற்றியாகி சூடியதென சொல்ல வேண்டும். ஆக மிக இலகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டுதான் சொல்ல வேண்டும். சரி, மறுமுனையில் கால்பந்து உலகம், கால்பந்து இப்பொழுது மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்பதும் இங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம். அதேபோல போர்ச்சுகலின் வெற்றி உலக ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் ரொனால்டோவுக்காக இருக்கின்ற ரசிகர்கள், ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வெற்றி என்பது மிக மிக பெரிய ஒரு கொண்டாட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. ஆக அவற்றையும் நாங்கள் பார்க்க வேண்டும். நேற்றைய போட்டியில் மிக இலகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது போர்ச்சுகல் அணி என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. நேற்றைய போட்டியை பொறுத்த மட்டில் மிக சிறப்பான ஒரு கோல் பருதிகளை பெற்றது நேற்றைய போர்ச்சுகல் அணி.
5-0 என்ற கணக்கில் உஸ்பெகிஸ்தான் அணியை வீழ்த்தியது. போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கணக்கில் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. அடுத்தடுத்த போட்டிகள் 24 தேதி இன்று நடைபெற்ற போட்டிகள் பார்க்கும்போது இங்கிலாந்து கானா அணிகளுக்கான போட்டிகள் சமநிலையில் முடிந்தது. அதே போல பனாமா அதே போல குரோட்டியா அணிகளுக்கான போட்டிகளில் கரோட்டியா அணி 1-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. அதே போல கொலம்பியா காங்கோ அணிகளுக்கான போட்டியில் கொலம்பியா அணி 1-0 என்ற கணக்கில் வெற்றி வாகை சூடியது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. அதே போல இன்றைய போட்டிகளை பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும், பார்க்கலாம். இன்றைய போட்டி 12:30 அதாவது நாளை 25 தேதி இருக்கிறது. 12:30 ஒரு போட்டி இருக்கிறது. வாஷினா அதே போல கட்டார் அணிகள் மோதுகிறது. கட்டார் மிக சிறப்பான ஃபோம் நிலையில் இருக்கின்ற ஒரு அணியாகத்தான் பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் வாஷினா அணி என்ன செய்ய போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். சுவிட்சர்லாந்து கனடா அணிகள் மோதுகின்ற போட்டி 12:30 இருக்கிறது. அதே போல மார்க்கோ ஹைட்டி அணிகள் மோதுகின்ற போட்டியும் இருக்கிறது. பிரேசிலுக்கான ஒரு போட்டி, பிஸ்கட் பிரேசில் ஸ்காட்லாந்து அணிகள் மோதுகின்ற போட்டியும் இருக்கிறது. 3:30 இருக்கின்ற விஷயமும் பார்க்கப்படுகிறது. அதே போல தென்னாப்பிரிக்கா சவுத் கொரியா அணிகள் மோதுகின்ற போட்டியும் இருக்கிறது. 6:30 இந்த போட்டி இருக்கிறது. பார்க்கலாம் இந்த போட்டி பற்றிய விவரங்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். இந்த நிகழ்வு தான் இன்றைய ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்த முக்கியமான விளையாட்டு செய்திகள். நன்றி சொந்தங்களே, நான் ஆட்சே போனேஷ். உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான பாடல்கள் நாம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் மதுவாச்சில இருந்து இஸ்மியா கதிக்கிறேன்.
0: இஸ்மியா எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: வீட்டுக்கா.
0: ஓகேமா, சாப்பிட்டீங்களா?
1: இல்ல, இனிமேதா.
0: இனிமேதானா? என்ன ரொம்ப லேட் ஆயிட்டே.
1: இல்ல, ஒரு 9 மணி அப்படி சாப்பிட்டு 10 11 மணி ஆகும்
0: தூங்குறேன். ஓகே ஓகேமா. அப்புறம் சொல்லுங்க, அடுத்த முறை சூப்பரா
1: எல்லாம் குடிச்சீங்களா?
0: டீ எல்லாம் குடிச்சாச்சு, ஷோ எல்லாம் முடிச்சிட்டு தான் போயிட்டு சாப்பிடலாம்னு ஒரு பிளான்ல இருக்கு.
1: அப்படியா? ஏன்?
0: ஆமா ஆமா ஆமா. எனக்கும் கூட ரொம்ப சந்தோஷம். நன்றி.
1: நன்றி அக்கா. எனக்கு ஒரு பாட்டு தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: எனக்கு வல்லரசுல இருந்து செக்க செக்க சிவந்த பொண்ணு, அந்த பாட்டு.

0: ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க சரியா?
1: ஓகே, கேட்டுட்டே இருப்பேன், கட்டாயம் தரணும்.
0: ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் வருது, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்கு அவண்டியும் எனக்கு அவண்டியும் என் பாய் ஃப்ரெண்டுக்கு அவண்டியும் கேட்போமே.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி, பாய்.
0: நன்றி, பாய்.
2: கடிச்சு பார்த்தேன் ஏறவில்லை.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர்.

வந்திருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ சுரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர் வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் சிறப்பு நிகழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ள முடியும். இன்றைய வசந்த நிலா ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வருகிறது. இரண்டு ஜாம்பவான்கள் அவர்களுடைய ஜனன தினம் என்று அவருடைய சிறப்பு அம்சங்கள், அதே போல அவருடைய குரல் பதிவுகள், அவரை பற்றி மற்ற கலைஞர்கள் சொன்ன வசனங்கள், வாக்கியங்கள், பாடல்கள் என்று ஏராளமான விடயங்கள் இன்றைய நாள் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கிறது. தமிழ் திரையுலகின் மிக சிறந்த கூட்டணி என்று சொன்னால் அது கவிஞர் கண்ணதாசன் மற்றும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் கூட்டணி. இந்த கூட்டணியை பற்றிதான் இன்றைய நாள் நிகழ்ச்சி முழுவதுமாக வரப்போகிறது. மூன்று மண்ணுத்தி அலங்கள் உங்களுக்காக, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள், இசை ரசிக்கலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் எம்எஸ்வி தந்த மெல்லிசை நாதம்.
1: ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணம்.

0: பல்லாக்கு வாங்க போனேன். இந்த பாடலுக்கான கதையை நான் நேயர்களிடம் அநேகமான முறை பகிர்ந்திருக்கிறேன். இன்று வித்தியாசமான கதைகள், அதே போல வித்தியாசமான நினைவுகளும் நிகழ்ச்சியில் வர காத்திருக்கிறது. கவிஞர் அவர்களுடைய நினைவுகளும், அதே போல மெல்லிசை மன்னர் எம் சுசநாதன் அவருடைய நினைவுகளும் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகிறது. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0 1 அல்லது 0312 775 111 நிறக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். நான் முன்னதாக சொன்னது போல இவர்களுடைய கூட்டணி என்பது காலத்தால் அழியாத கூட்டணி. காரணம், இருவருக்குமே அப்படி ஒரு ஒற்றுமை. அந்த அண்ணன் தம்பி சண்டை பிடித்துக் கொள்வது போல பாடல்களிலும் சரி வரிகளிலும் சரி சண்டை பிடித்துக் கொண்டாலும் ஆனால் வேலை கச்சிதமாக வரும். அப்படிப்பட்ட இந்த இருவரும் இணைந்து கொடுத்த பாடல்கள் காலத்தால் அழியாத பொக்கிஷங்களாக நாங்கள் இன்றளவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் சொந்தங்களே, மனிதன் என்று சொன்னால் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? இந்த கஷ்டம், இந்த வாழ்க்கையின் சூழ்நிலை யாரையும் விட்டுவிடுவதாக இல்லை, அது எல்லோரையும் பதம் பார்த்திருக்கிறது. மாற்று கருத்தை கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எம்எஸ்வி ஐயா அவர்கள் மெல்லிசை மன்னராக உங்களுக்கு தெரியும், ஏராளமான பாடல்கள் இசையமைத்திருக்கிறார், பாடியிருக்கிறார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். சில சந்தர்ப்பங்களில் வரிகள் அமைத்திருக்கிறார் என்று எங்களுக்கெல்லாம் தெரிந்த விடையும். நகைச்சுவையாக பேசக்கூடியவர் என்று சொல்லி ஏராளமான விடயங்கள் தெரியுமானால், எம்எஸ்வி ஐயா அவர்கள் தான் ராசியற்றவன், வாழ தகுதி இல்லாதவன், இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவன் என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்ள போன அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியுமா? அதை நான் சொல்வதை விட அவர் குரலிலே கேட்டு பாருங்கள், புரியும்.
1: அதாவது அந்த சின்ன வயசுல என்னுடைய தகப்பனார்கள் இருந்தேன், என்னுடைய தங்கச்சியில் இருந்தேன், எங்க அம்மாவுடைய அப்பா என்னுடைய தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயில் வாடரா இருந்து கலனூர்ல இருந்து முதல்ல திருச்சியில இருந்தாரு. திருச்சியில இருந்து அப்போ இன்ஸ்டன்ஸ் எப்படினா கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, ரொம்ப இதா இருக்கும். கஷ்டப்பட்டு இவர் சம்பாதிச்சு என்னை காப்பாற்றாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் எனக்கு எந்த வசதியும் இல்லை, என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல. எங்கள் அம்மாவே என்னை போட்டு அடி அடி நடிப்பாங்க, நான் அவ்வளோ துப்பிரி உகதாக இருப்பேன். ஒரு நாளைக்கு எனக்கு மனசில் ரொம்ப வெறுப்பு வந்து போய் அங்கே புதுக்கோட்டைக்கு போகிற வழியில் ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தில் ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்தில் தற்கொலை பண்ணிட்டு போயிட்டேன். என்னவோ தெரியல, என் பின்னால் எங்கள் அம்மா வந்து எனக்கு தெரியாது. நான் குதிக்க போகும்போது தற்கொலை பிடிச்சாங்க, பிடிச்சி ஏன்னா என்ன பண்ண போறேன், நான் வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு. உனக்கு வெறுத்து போச்சுன்னா எனக்கு எவ்வளோ வெறுத்து இருக்கும்? உன்னை இவ்வளோ கஷ்டத்தில் உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனால வந்தேன், நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்ட்டு அப்படி இல்லைன்னா நானும் உங்களை சேர்ந்து குதிச்சுறேன். நாங்கள் அப்போ கூட எங்கள் தாத்தா வந்தார், வந்து என்னை காப்பாற்றி கொண்டு போய் ஜெயில் வாழ்ந்தேன். ஸ்கூலில் சேர்த்து மியூசிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து பாடலாம் படித்து என்னென்னவோ கஷ்டம்

கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம்.

0: வசந்த நிலா சிறப்பு நிகழ்ச்சி இடையினும் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கவிஞர் கண்ணதாசன் ஐயா, அதே போன்று மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அநேகமாக அவர்கள் பிறந்த இடம், அவருடைய படித்த பாடசாலை என்று அப்படியெல்லாம் வராமல், சற்று வித்தியாசமாக நாங்கள் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்குவது வழக்கம். அது உங்களுக்கே தெரியும். கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய பாடல்களும் சரி, எம் எஸ் வி ஐயாவின் இசையும் சரி, எப்போதுமே எங்களை தத்துவத்திலும் சரி, காதலிலும் சரி, எப்போதுமே எங்களை கைவிட்டதாக சரித்திரம் கிடையாது. இது நிதர்சனம், நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கவிஞர் வாலி அவர்கள் சொல்கிறார்கள், கண்ணதாசன் ஐயாவுடைய பாடல் வரிகளில் மனிதன் வாழ முடியும் அப்படின்னு சொல்றார். என்ன காரணம் சொன்னால், கையளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன், அது கடலளவே ஆனாலும் மயங்க மாட்டேன். இதுதான் மனித வாழ்க்கையின் தத்துவம். எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ நாங்கள் கிடைப்பதை வைத்து மாறுவது பொருத்தமற்றது என்ற விஷயத்தை ஒரு அழகாக சொல்கிறார். ஒரு நேர்காணலில் வாலி அவர்கள் சொல்கிறார், வாலி அவர்கள் கண்ணதாசனை பற்றி புகழாத இடமே கிடையாது. ஒரு நேர்காணலில் சொல்லுவார், நான் ஒன்றுமே வேண்டாம் என்று ஊருக்கு போகும்போது ஐயாவுடைய பாடல் வரிகள் தான் என்னை இழுத்து வந்தது என்று சொல்வார்கள். ஆக இது பற்றி கதைகள் நாங்கள் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல பாடல் பிறந்த கதைகளும் ஏராளமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு முன்னால் சென்ற பாடல், பல்லாக்கு வாங்க போனேன், அந்த பாடலுக்கான கதையும் உங்களுக்கு ஞாபகம் வந்துப்போ தெரியாது. நான் ஒருமுறை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். கண்ணதாசன் ஐயாவுக்கு ஒரு கார் வாங்க வேண்டும், ஒரு அம்பாஸ்டி கார் வாங்க வேண்டும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அது நண்பனிடம் இருக்கின்ற ஒரு கார் வாங்க வேண்டும் சொல்லி ஆசை. அந்த கார் மீது அவருக்கு அளப்பிரிய ஆசை. அந்த ஆசையின் நிமித்தம் ஒரு நாள் தன்னுடைய நண்பன் சொல்கிறார், நான் வேறு கார் ஒன்று வாங்க போறேன், இந்த காரை நான் விற்க போறேன். கண்ணதாசன் ஐயாவுக்கு கொள்ளை சந்தோஷம், நான் நினைத்தது நடக்க போகிறது என்று சொல்லி சந்தோஷம் வந்துவிட்டது கண்ணதாசன் ஐயாவுக்கு. அதுக்கு பிறகு நண்பன், அந்த காரை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே, நாளைக்கே வந்து கார் எடுத்துட்டு போகலாம். அப்போ கண்ணதாசன் ஐயா சொல்லிக்கார், இப்படித்தான், முழு பணமும் என்னென்று கிடையாது, முழு காசும் என்று இருக்கு இல்லை, ஓரளவு தொகை இருக்கிறது, நான் அடுத்தடுத்த பாடல்கள் எழுதிய பிறகு நான் உனக்கு தரதுன்னு சொல்லியேன், பரவாயில்லைன்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் ஒரு சாரதையும் அழைத்து கொண்டு நண்பருடைய வீட்டுக்கு போகிறார், இந்த அம்பாசிக்காரை வாங்குவதற்காக. அப்போது கண்ணதாசன் ஐயா பண ரீதியான கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கதை அரசு புரசலாக பரவிவிட்டது அவருடைய நண்பருக்கு. அப்போ அவர் அந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரை கொடுப்பதில் அவருக்கு விருப்பமில்லை. அப்போ என்ன சொன்னார், இவரும் வீட்டை போயிட்டார். வீட்டை போன பிறகு அந்த நண்பர் சொல்கிறார், இல்லை, நான் விற்கிற ஐயில தான் இருந்தேன் காரை. வீட்டில எல்லாம் சொல்றாங்க, முதல்ல எடுத்த கார், நிறைய இதெல்லாம் சென்டிமெண்ட்லாம் பார்க்குறாங்க, விற்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ கண்ணதாசன் ஐயாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டா. அது ஒன்றுமே அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்பி வரார். அப்போது ஒரு அழைப்பு வருகிறது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், எல்லாவற்றையும் இழந்த ஒருவன் ஒரு பாடுகின்ற ஒரு பாடல் வேண்டும் சொல்லி கேட்கப்படுகிறது. அப்போது எழுதுகிறார் கண்ணதாசன் ஐயா அவர்கள், பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் என்று அந்த வரிகளை எழுதுகிறார். ஆக வாழ்க்கையோடு ஒன்றித்து எழுதுகின்ற கவிஞர் என்று சொன்னால் அது முதலாம் இடத்தில் இருப்பார் எங்களுடைய கண்ணதாசன் ஐயா அவர்கள். நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, கவிஞர் கண்ணதாசன் ஐயாவுக்கு கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருப்பது இந்த வலிகள் எல்லாம் உணர்ந்து எழுதுங்கள் என்று சொல்லிதான் என்று சொல்லி இல்லையா? எத்தனை கஷ்டங்கள் அனுபவித்து அந்த மனிதர் எங்களுக்கு எத்தனை ஆழமான வரிகளை கொடுத்திருக்கிறது, இதெல்லாம் அனுபவித்தால் மாத்திரமே எழுத முடியும். பசியாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார். இப்போது நாங்கள் பேசினால் பேசிக்கொண்டே போவோம். கண்ணதாசன் ஐயாவுடைய மகன் எபசு ஐயாவுக்கும் கண்ணதாசன் ஐயாவுக்கும் இருக்கின்ற அந்த நட்பு, அதை பற்றி விளக்குகின்ற ஒரு குரல் பதிவு, அதையும் கேட்டுப்பார்கள், புரியும்.
1: ரெண்டு விஷயம் வந்து அப்பா சொல்லுவாரு, சாகணும்னு ஒரு விதி வந்ததுன்னா விஸ்வநாதனுக்கு முன்னாடியே நான் செத்து போயிடணும். காரணம் என்னன்னா, ஒரு நல்ல அன்பு, அது ரொம்ப பெரிய அன்பு. அது விஸ்வநாதனை ஒரு மூணு நாள் பாக்கலன்னா உடனே போன் பண்ணிருவாரு, என்னடா எங்க போன, உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சு, இல்ல ஊரை விட்டு ஓடி போயிட்டியாம்பாரு. விஸ்வநாதன் அதே மாதிரி ரெண்டு பேரும் வந்து இசையமைக்க உட்கார்ந்தாலும் இது, அதாவது பாட்டில் பாடல் எழுதி கொடுத்து டியூன் போட்டதும் உண்டு, டியூனுக்கு பாடல் எழுதினதும் உண்டு. அதுல வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னா, விஸ்வநாதன் வந்து எந்த டியூன் போட்டாலும் எழுதிடுவியான்னு அப்பாவை கேட்டாரு. அப்பா சொன்னாரு, என்னடா டியூன் போட போற விளக்கு, என்ன பெரிய டியூனை போடுன்னாரு. உன்ன விஸ்வநாதன் என்ன பண்ணாரு, பிப்பினானா பிப்பி பிப்ப பிப்ப போனாரு. உன்னை முத்தமிடு நேரம் எப்ப போனாரு, உன் வரவுக்கும் செலவுக்கும் நேரம் எப்ப போனாரு. அது மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து விளையாடிக்கிட்டே தான் பண்ணுவாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசன் காம்பினேஷன்ல எவ்வளவு விஷயங்கள் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பின் விஸ்வநாதன் தனியாக இருந்த பொழுது மிகப்பெரிய அளவிலே கண்ணதாசன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் இருந்த அன்பு என்பது வந்து வார்த்தைகளால் விளக்க முடியாது, உணர்தான் முடியும். இங்கிருந்து

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தத்தின் சிறப்பு நிகழ்ச்சி எம்எஸ்வி ஐயா அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் ஐயா அவர்கள் பாடிய வரிகளில் பாடல்களை கேட்கும் போது எத்தனை ஆனந்தம் இல்லையா. இவருடைய பாடல்கள் இன்னும் நாங்கள் பேசிக்கொண்டே போகலாம். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார்கள். அவருடைய பெயர்களையும் நாங்கள் சேர்க்கலாம். அக்கறை பற்றி ஏகாம்பரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சோமசிரி ஐயா அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். எட்டியத்துறை பணாவத்தை இலக்கம் ஒன்றிலிருந்து தெளிப்பலை யாழ்ப்பாணம் தவராசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். தங்கராசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான வணக்கம் போனிச்சுனா லிந்துலை எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். பேஸ்புக் வழியாக தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அதே போல அவனாஷி வைஜந்தி மாறா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். இரவு பொழுது வணக்கம் இப்படி இருக்கிறீங்க நிகழ்ச்சியோட எங்களை இணைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டு தெய்வ விட்டு தயாளன் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே கடவுளை மனோ அதே போல லோகநாதன் வந்திருக்கிறார். நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பு வணக்கம் போனிஷன் அப்படி இருக்கிறீங்க. குடும்ப உறவுகள் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே பிரைட்டன் வசந்தம் அனைவருக்கும் பாடல் தாங்க முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறார். அதே போல நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மவுர் நகரிலிருந்து கருப்பையா கலைச்செல்வன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறார். ஹட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்பான வணக்கம் போனிஷனா வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன்னு சொல்லி செல்வத்துறை நந்தகுமார் வணக்கம் சொல்லிருக்கார். ஹாய் போனிஷனா அப்படி இருக்கிறீங்க. பண்டார வலையிலிருந்து வினோதன் வினு லதா கிஷாந்தன் ரோஷான் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது. பாலகிருஷ்ணா சசிகலா வந்திருக்கிறாங்க வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல ஜெயக்கொடி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். நன்றி. நான் தேஜா அம்மாவுக்காக பழைய பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுபோல தினேஷ் அப்கோட்லேருந்து அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். இனிமையான வணக்கம் சொல்லக்கூடிய லீலராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏக்காளிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம் புவனேஷ் தம்பி அப்படி இருக்கிறீங்க. பரிசல வீதி எட்டியந்தொட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சுரேஷ்குமார் அன்பு மனைவி பிரேமணாணி ஆசிரியை அவங்களுக்காகவும் அபிஷாலினி கவினேஷ் ஜீவேந்தன் ஸ்ரீகாந்தன் ஷாலினி சப்சரா சேஷனி எல்லோருக்காகவும் பாடல் தரங்கள் நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார் சுரேஷ்குமார். அடுத்து வருகின்ற பாடல் இந்த பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடுகிறார். இந்த பாடலுக்கு இசையமைக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ராமமூர்த்தி அவர்கள். இந்த இசையமைக்கும் போது இந்த திரைப்படத்தின் காட்சி அதாவது பிறப்பால் இந்துவான ஒருவர் இஸ்லாம் வீட்டில் வளர்கிறார் இதுதான் பாத்திரம். அப்போ கண்ணதாசன் அவர்களிடம் சொல்லப்படுகிறது இவர் பாடுகின்ற பாடல் இது இந்துத்துவம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாட்டெல்லாம் எழுதி முடித்து விட்டார். எல்லாம் எழுதி முடித்த பிறகு சரி இப்போது பாடலை கேட்டு பார்க்குறாங்க. இதில் எங்கேயும் இந்துத்துவம் இல்லையே அப்படின்னு சொல்லி இப்போ பட தயாரிப்பாளருக்கும் ஒரு குழப்பம். இது என்ன இப்படி செய்து வச்சுட்டாரு கண்ணதாசன் ஐயா நம்பி கொடுத்தமேனு சொல்லி அவருக்கும் பெரிய ஒரு பிரச்சனை. டைரக்டர் பிஸ்மின் சிங் அப்போ யோசிக்கிறாங்க என்ன என்ன நடந்தது. இப்போ கண்ணதாசன் ஐயாவை நம்பி நாங்கள் பாடல் எழுதி கொடுத்துருக்கிறோம். அப்போ இவர் எழுதி முடித்து விட்டார். இதில் வந்துட்டு முழுமையாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் பாடலாகத்தான் இருக்கிறது. இதில் தமிழ் எங்கே இந்துத்துவம் எங்கே இருக்கிறது சொல்லி எல்லோரும் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ சரி அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் ஐயாவே கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டுக்கிறாங்க. இது என்ன நீங்கள் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பேரை சொல்லி எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கீங்களே இதில் இந்துத்துவம் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி இதுதான் கண்ணதாசன் ஐயா சொல்லியிருக்கிறார். இதில் முழுக்க முழுக்க எல்லாமே இந்துத்துவமாக தான் இருக்கிறது நல்லா பாருங்கள் பாட்டு அப்படின்னு நன்றாக கேட்டு பார்த்தால் தான் எல்லா இடத்திலும் ஓம் எனும் ராமம் ஒலித்து வைக்கிறது

வடிவகை பூமலரும்

மயங்காதே, கலங்காதே, மதி மயங்காதே. என்னதான்

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலைகள் வந்து கொண்டிருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் ஐயாவை பற்றியும் எம்எஸ்வி ஐயாவை பற்றியும் நாங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரிய ஜாம்பவான்கள், எங்களுக்கு இனிமையான பாடல்களை, நாங்கள் மன ஆறுதலுக்கு தேடுகின்ற பாடல்களை கொடுத்து சென்றவர்கள் தான் இந்த இருவரும். மாற்றுக்கருத்து கிடையாது. எம்எஸ்வி ஐயாவும் சரி, அதே போன்று கண்ணதாசன் ஐயாவும் சரி, இந்த இருவருமே அவர்களுடைய விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள், மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் ஒரு மனிதனை அவனுக்கு கிடைக்கின்ற அவமானங்கள் தான் வளர்க்கிறது, செதுக்கிறது, மாற்றுக்கருத்து கிடையாது. நீங்கள் முன்னோர்களையும் சரி, சாதித்தவர்களையும் சரி எடுத்து பாருங்கள், அவர்களுடைய தோல்விதான் அவர்களை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருக்கும், அல்லது அவர்கள் பட்ட அவமானங்கள் தான் அவர்களை வெற்றி பாதைக்கு அழைச்சிருக்கும். இந்த வெற்றி பாதை என்று சொல்லும்போது நாங்கள் என்ன சொல்வது? ஒரு அவமானம் கிடைத்திருக்கிறது, அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நான் உழைக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணம் விதைக்கப்படுகிறது கவிஞர் கண்ணதாசனுக்கு. இது எப்போது நடக்கிறது? முருக சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர், பத்திரிகை நடத்துறது வைத்துக் கொள்ளுங்களே, பொன்னி அப்படின்ற பத்திரிகையை நடத்தி வருகிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிஞர் கண்ணதாசன் ஐயாவிடமிருந்து கண்ணதாசன் ஐயா அவர்கள் வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டம். அப்போ வாய்ப்புகள் கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, சரி நீங்க கதை எழுதி அனுப்புங்கள். அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா தொலைபேசி எல்லாம் அதிகமாக கிடையாது, மனதிற்கு கடிதங்கள் மூலமாகத்தான் தங்களுடைய விஷயங்களை மாற்றிக்கொள்வார்கள். அப்போ ஒரு கதை எழுதி கேட்பதற்கு முருக சுப்பிரமணியம் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனிடம் வினவுகிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிஞர் கண்ணதாசன் எப்போதுமே கவிதையில் நாட்டம் கொண்டவர், கவிதையில் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை கொண்டவர், ஆசை கிடையாது பேராசை கொண்டவர் என்று வைத்துக் கொள்ளலாம். அது நடந்தது. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய அந்த கதையையும் எழுதிவிட்டு அதில் சில கவிதைகளையும் எழுதி அனுப்புகிறார் கண்ணதாசன் ஐயா அவர்கள். அப்போது அதுக்கு பதில் கடிதம் முருக சுப்பிரமணியம் அவர்கள் அனுப்புகிறார். பதிலாக, நான் உங்களிடம் கதை மாத்திரம்தான் கேட்டேன், கவிதைகள் கேட்கவில்லை, இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கவிதைகள்லாம் பொருந்தது, உங்களுக்கு கவிதை எழுத வரல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டார். இவருக்கு பெரிய ஒரு கஷ்டம் ஆகிப்படுது. நான் கவிஞன், நான் கவிதை எழுதுகிறேன்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கும் போது ஒருவர் என்னை கவிஞர் கவிதை எழுத முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கவலை. இப்படி இருக்கும் போதுதான் இயக்குனர் ராம்நாத் அவர்கள் இவருக்கு வாய்ப்பு ஒன்று கொடுக்கிறார். ஏதாவது முதல் பாடல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ராம்நாத் அவர்கள் கண்ணதாசன் ஐயாவுக்கு இவரை வளர்க்க வேண்டும், இவருக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும், திறமைச்சாலை என்று முற்றுமுழுதாக வாய்ப்பு கொடுத்தார் என்று கேட்டால் 100% கிடையாது. அப்போது இருந்த பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கிய நயத்தோடு தமிழ் வார்த்தைகளை அதிகமாக, என்ன சொல்வது, தமிழில் இலக்கண வார்த்தைகளையும் அதிகமாக வைத்து எழுதக்கூடியவர் கவிஞர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் ராம்நாத் அவர்களுக்கு தேவைப்பட்டது எளிமையாக சொல்லக்கூடியது, தான் சொன்ன விஷயத்தை சொன்னாலே போதும், அப்படியான பாடல்கள் எழுதக்கூடிய ஒருவர் தான் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் குறைந்த விலைக்கு, அதிகமான பணம் கொடுக்கவும் முடியாது, சாதாரணமாக எழுதினாலே போதும், எனக்கு அவ்வளவு பெருசாலாம் தேவையில்லை அப்படின்ற மறு எண்ணம் வைத்திருந்தார் ராம்நாத் அவர்கள். இப்போது இரண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள். இவர் பாடல் எழுதுகிறார், அதுக்கான கதை அமைப்பு எப்படி சொன்னால், ஆண் வேடமிட்ட பெண் ஒருத்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆதரவு சொல்லும் விதமாக, ஒரு மாறு வேடமிட்ட ஒருவர் ஒருவருக்கு ஆதரவு சொல்லும் விதமாக தான் அந்த காட்சி அமைப்பு இருக்கிறது. கலங்காதே மனமே அப்படின்ற பாடல் எழுதப்படுகிறது, நன்றாக பேசப்படுகின்ற ஒரு பாடல். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கவிஞர் அவர்கள் கொஞ்சம் வளர ஆரம்பித்தார். ஆனால் இவருடைய வளர்ச்சியில் இந்த அரசியல் ஈடுபாடுகள் அதிகமாக இருந்தது. 2-3 கட்சிகள் மாறி மாறி மாறி போய்கொண்டிருந்தார். அங்கே ஆதிக்கம் செலுத்தும் போது அந்த கட்சி, இங்கே ஆதிக்கம் செலுத்தும் போது இந்த கட்சி என்று சொல்லி இவரை தன்னிச்சையாக செயற்பட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அப்போது இவர் எழுதுகிறார் பாடல் ஒன்று. அந்த பாடல் இவருடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக அமைகிறது. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், அது ஒரு வரி இருக்குது. பிள்ளையோரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய். அதில் அடுத்த வரிதான், நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே. இந்த வரிகள் எல்லாம் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் தனக்குள்ளே
தன்னைத்தானே கேள்வி கொட்டி கொண்டு எழுதிய பாடல் தான் இந்த பாடல் பாகவர் திரைப்படத்துக்காக அந்த பாடலை இப்போது நாங்கள் கேட்டு ரசிக்கலாம்.

இளவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. இவ்வளோ அழகான பாடல்லையா? இன்னும் இன்னும் பாடல்கள் வர காத்திருக்கிறது. ஏராளமான விடயங்களையும் நீங்கள் நிகழ்ச்சியினூடாக தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். நேரம் இப்போது 10:01.

0: போல வாழ வேண்டும். எம்ஜிஆர் அவர்களின் அரசியலுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தான் டி எம் சவுந்தரராஜன், அதே போல கண்ணதாசன் ஐயா அவர்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். காரணம், அந்த தத்துவ பாடல்கள் மக்கள் மனதில் ஆணி அடித்தது போல் பதிந்தது. அந்த பாடல்களின் நிமித்தம் எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது. திரைப்படம் ஒரு முறை பார்த்து விட்டால் முடிந்துவிடும், ஆனால் பாடல்கள் எங்கு சென்றாலும் முடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வரிகளின் ஆழம் அவ்வளவாக பதிந்தது மக்கள் மனதில். இது ஒரு விஷயம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய சிறப்பை நாங்கள் சொல்லும் போது, அதாவது மனதில் தைரியம் வேண்டும் என்று சொல்லி பாடல்களில் அதிகமாக எழுதியிருக்கிறார். ஆனால் இன்னும் ஒரு விஷயம், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, அடிமையில் உடம்பில் ரத்தம், இதற்கு அந்த மாதிரிலாம் வரையில் எழுதியிருக்கிறார். அதே போல தன்னுடைய நிலைப்பாட்டையும் தன்னுடைய கருத்தினையும் சுதந்திரமாக பேசக்கூடியவர் அந்த காலத்திலேயே கண்ணதாசன் ஐயா என்பதை மறந்துவிடக் கூடாது யாரும். அது முதலமைச்சராகவே இருந்தாலும் பரவாயில்லை, அது அப்படித்தான் அவருடைய கண்ணதாசன் ஐயாவுடைய நிலைப்பாடு. அமெரிக்காவில் ஒரு நிகழ்வில் வைத்து அவர் பேசுகிறார். அப்போது இந்தியாவில் இருக்கின்ற சென்சார் போர்டை பற்றியும் பேசுகிறார், குறை சொல்லுகிறார், பேசவில்லை குறை சொல்லுகிறார். அந்த தைரியம் யாருக்கு வரும்? அதே போல அங்கு வாழ்கின்ற தமிழர்களை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். அந்த குரல் பதிவை நான் சொல்வதை விட நீங்களே கேட்டு பாருங்கள், புரியும்.
1: ஜனநாயகத்தில் இதனுடைய உச்சம் இனிமே வரப்போறது கிடையாது. டெமோக்ராட்டிக்காக வளர்ந்த கண்ட்ரி அமெரிக்காவுடைய. இங்க சினிமா படத்தை பார்த்தா மிலிட்டரியை கிண்டல் பண்றான், ஜனாதிபதியை கிண்டல் பண்றான், எல்லாரையும் பண்றாங்க, அது கூட அலோவ் பண்றாங்க. நம்ம ஊர்ல லேசா ஒரு வார்த்தை சொன்னா சென்சார்ல அதை அப்படியே கட் பண்ணி, இங்க செக்ஸ் தான் எதையும் விட்டுடுறான், அவன் அவன் இஷ்டம், இதை பார்த்தா கெட்டு போறான், அவன் இருந்தாலும் கெட்டு போனவன். அங்கே சென்சார்கார என்ன பண்றான்னா, அவன் மட்டும் பார்த்துட்டா பாருங்க, அதனால மத்தவங்க பார்க்கக்கூடாது. அவன் ரொம்ப ஆபாசமா இருக்குது, எங்க போடி நோக்கா கேட்டு கேட்டு மூணு நிலவு பார்க்கறான். அமெரிக்காவில் பார்க்கணும் ஆசை எனக்கு இருந்தது ரொம்ப நாட்களாக. வெளிநாட்டுக்கு வந்துள்ள தமிழர்கள் ஆரோக்கியமாகவும் வசதியாகவும் இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்படும் போதே நல்லா இருக்கு. கல்கத்தாவில் போய் பார்த்து அவன் தெருவில் சாக்கடை தோன்றதை பார்க்கும்போது, இந்தியாவுக்குள்ளேயே தமிழனுக்கு இவ்வளவு அவலம், வெளிநாடுகளிலேயே இவ்வளவு அவமானமும் அவலமும் கிடையாது என்பதை எண்ணும்போது, உங்களுடைய வாழ்க்கை பத்திரமாக இருக்கிறது என்பதே எனக்கு தோன்றுகிறது. அது இன்னும் அதிகமாக ஆரோக்கியமாகவும் நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தத்தின் சிறப்பு நிகழ்ச்சி. கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களையும் எம்எஸ்வி ஐயா அவர்களுடைய இசையையும் சிறப்பிக்கின்ற நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்று சொன்னால் இவர்களுடைய இணைப்பில் வந்த பாடல்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எந்த நிலையிலும் இவருடைய பாடல்கள் எங்களை ஆட்கொண்டு விடும், மாற்று கருத்தை கிடையாது. பாடல்கள் உருவாகும் போதே பல விஷயங்கள் அமைந்திருக்கிறது அந்த காலத்தில். அதுவும் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களும் சரி, எம்எஸ்வி ஐயா இசையமைக்கின்ற பாடல்களும் சரி, எப்போதுமே அந்த பாடல்களில் வருகின்ற கருத்துக்களும் சரி, அந்த சம்பவங்களும் சரி, எப்போதுமே அசை போட வைக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியிலும் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பாடலுக்கும் ஒரு முக்கியமான கதை இருக்கிறது. கமெண்ட்ஸுகளை வாசித்து விட்டு நான் வருகிறேன். எங்களுடைய அழைப்பின் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் அம்மாந்தோட்டை மர்ஷூத் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். உயிர்கொழும்பு சபரியம்மா தங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லுங்கள், நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்குது என்று பகிர்ந்திருக்கிறார். செங்கலடி குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அதே போல தெல்தொட்டை ஆதிமூலம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மாட்டோ விஸ்வன் அதன் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்குது என்று பகிர்ந்திருக்கிறார். அதே போன்று நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு ஜெயம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பான வணக்கம் என்ன அப்படி இருக்கிறீங்க. செந்தல் பத்தனையூர் வீரையா திருச்செல்வன், ஜனாதனின் செல்வதனன் நர்தனா நர்மதா நர்ஷத் கவிஷ்ணயன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டது. எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. வசந்த நிலா நாங்களும் எழுந்திருக்கின்றோம் இந்துகளை அரசு போனேஷன் எக்ஸலண்ட் ரொம்ப சந்தோஷம். கங்காதரன் தான் அந்த கமெண்ட்ஸ் நீ பதிவேற்றுகிறார், ரொம்ப நன்றி கங்காதரன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்குது. ஆரம்பதி இதய ரத்னம் வணக்கம் சித்திகர் வணக்கம். ரவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், நிகழ்ச்சியோடு எங்களை மிடித்துக் கொள்ளுங்கள் ரவி சாந்தா என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் இனிவிலிருந்து. அதேபோல தங்கராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன் சிறப்பு வசந்த நிலா நிகழ்ச்சியின் அன்பு இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் எனது இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார். மும்தாஸ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், கொழும்பு 14 பாடல்கள் அருமையாக இருக்கிறது. விஸ்வநாதன் அவர்களுடைய நட்பு, கண்ணதாசன் இருவருக்குமான நட்பு ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லியிருக்கார், ரொம்ப சந்தோஷம். இரவு பொழுது வணக்கம் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே தமிழ்நாடு தோட்டம் ஆரம்பம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். மூதூர் பட்டுத்திடல் வடிவில் நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது என்று பகிர்ந்திருக்கிறார். வசந்தத்தின் அபிமான நேர் என்று சொல்லியிருக்கிறார். ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கரோலினாலிருந்து ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற கெந்தகலையிலிருந்து புவனேஷ் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள். அன்பான ஜெயாம்மா சகோதரன் ஹாரூன் சப்மால் கந்த வசந்தகுமார் ஆகியோருக்காகவும் பாடல் தாருங்கள். பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கெந்தகலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் சொல்லியிருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் புவனேஷ் எப்படி இருக்கிறீங்க. நானும் நிகழ்ச்சியோடு வந்திருக்கின்ற நன்மையான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன். கிணியத்தனை கடவரை கண்ணா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல துஷிப்பிரியா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மாலா பதினெட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். யுவராணி கிருஷ்ணகுமார் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறாங்க. வத்தலையிலிருந்து வணக்கம் எப்படி இருக்கிறீங்க. ஜூன் 24 தமிழ் கொண்டாடும் திருநாள். கவியரசர் பிறந்தார், மெல்லிசை மன்னரும் பிறந்தார். கண்ணதாசன் வரிகளில் வாழ்க்கையை வாழ்ந்து விஸ்வநாதன் மெட்டில் இதயம் துடித்து. ஒருவன் எழுத்தில் தத்துவம், ஒருவன் இசையில் தெய்வம். அர்த்தமுள்ள இந்து மதம் தந்தார் கவிஞர். 1000 நிலவேவா தந்தார் இசைஞர். இருவரும் சேர்ந்தால் சுமைதாங்கியும் பூவாகும். மண்ணை விட்டு மறைந்தாலும் விண்ணில் வாழும் தமிழ் உள்ளவரை இவர் புகழ் வாழும். கவிதையும் இசையும் கைகோர்த்து தேதி என்று இரவு வணக்கம் புவனேஸ்வரன் சொல்லி அருமை அருமை. ராஜ்குமார் தான் வந்திருக்கிறார் அந்த கமெண்ட்ஸ் பதிவிட்டு ஃபேஸ்புக் வழியாக. அன்பு கலந்த வணக்கம் சிந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டாங்க. கலகால இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். பாடல் வருகிறது கேட்டு மக்களுங்கள். அன்பு கலந்த வணக்கம் நாகேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். இவ்வளவு கட்டாரில் வேலை செய்து கொண்டிருக்கலாம், தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்பதாக சொன்னார், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது பாடல் கேட்பதற்காக. சுதாகர் சொல்லிக்கொண்டு கவிதா சுரேஷ் நிரோஷ் எல்லோரையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அலுவல மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அடுத்து வரைக்கும் இந்த பாடலுக்கு நான் ஒரு கதை சொல்வதாக சொல்லியிருந்தேன். கதை கிடையாது, உண்மை. அதாவது எம்எஸ்வி அவர்கள் முதல் நாள் ஷூட்டிங், முதல் நாள் ரெக்கார்டிங் 3 இசையமைப்புகளை முடித்துவிட்டு கிட்டத்தட்ட 3 அளவில் தான் போய் படுத்திருக்கிறார். அடுத்த நாள் காலையிலேயே ரெக்கார்டிங் இருக்கிறது கண்ணதாசன் ஐயாவோட ரெக்கார்டிங்.
வளமையாக கண்ணதாசனையாளன் தாமதமாக வருவாராம். பல வேலைகள் முடித்துவிட்டு அவர் கீரப்பட்ட வேலைகளுக்கு பல இளம்பு எல்லாம் முடித்துவிட்டு கொஞ்சம் தாமதமாகத்தான் வருவாராம். ஆனால் அன்று அடுத்த நாள் காலை இவர் கொஞ்சம் தூங்கிவிட்டாராம். கண்ணதாசன் ஐயா ஸ்டுடியோ போயிட்டார். அங்கிருந்து எங்கே காணமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். எங்கே இவர் இன்னும் காணவில்லையன்னு சொல்லி யோசிக்கும் போது அப்போ ராமண்ணா தான் அங்கே இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட சொல்லி கோல் பண்ணியிருக்கிறாங்க, உடனே பாருங்கள் இங்கே வரல, நான் லேட் ஆகுதுன்னு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி கண்ணதாசன் ஐயா கிளம்புறார். அப்போ வீட்டுக்கு கோல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எம்எஸ்சி ஐயாவோட செக்யூரிட்டி கோல் ஆன்சர் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மெல்லிசை மன்னர் தூங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அப்படியான்னு சொல்லி இந்த மாதிரி மூன்று அழைப்புகள் வந்து விட்டது. கண்ணதாசன் ஐயாவுக்கு கடும் கோபம் வந்து விட்டது. இவருக்கு சில சமயங்களில் அதிகமாக கோபம் வந்து விடும் இருக்கு. அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு எழுதக்கூடிய ஒரு பாடல். அப்போ ராமண்ணாவிடம் என்ன பண்ணியிருக்கிறாரு, கண்ணதாசன் ஐயா சொல்லியிருக்கார், நான் பல்லவியை எழுதி தந்துவிட்டு போகிறேன், நான் மீண்டும் போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அனுப்பலவி வந்து எழுதித்தரேன், அதுக்கு இடையில வந்து மெட்டு போட்டு வைக்க சொல்லுங்க, எம்எஸ்விஐ வந்துட்டு வந்தா விஸ்வநாதன் வந்துட்டு மெட்டு போட்டு வைக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கு பிறகு எழுதி பார்த்த உடனே இவர் எம்எஸ்விஐக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி கண்ணதாசன் ஐயா வந்துறாரு, உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ண. இவர பயத்துல என்ன செய்யணும் தலைகால் புரியாம அடிச்சு பிடிச்சி ஓடிருக்காரு ஸ்டுடியோக்கு. ஸ்டுடியோ போயிட்டு பார்த்து இந்த மாதிரி ராமண்ணா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தான் கண்ணதாசன் ஐயா இவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணார், அவருக்கு இன்னொரு வேலை ஒன்று இருக்குதா முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு, பல்லவி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார், நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு சொல்லி உங்களோட செக்ரட்டரி சொன்னாரு, எம்ஜிஆர் அவர்களுக்குடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமாக இருக்கிறது பல்லவி கொடுத்துட்டு போனார், இதுக்கு நீங்கள் மெட்டமைச்சு வைங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இந்த கதையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த சந்தர்ப்பத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். கண்ணதாசன் ஐயா எழுதி வைத்த வரிகள் என்ன தெரியுமா, இதை பார்த்த உடனே மெல்லிசை மன்னருக்கு கோபம் பிச்சு கொண்டு வந்ததாம். அவர் சொல்லுவார் ஒரு மேடையில், அப்படி கோபம் இந்த வரியை பார்த்த உடனே என்ன வரும் தெரியுமா, அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவோ.

காலங்களில் அவள் வசந்தம். எந்த காலத்தில் இந்த பாடல்களை கேட்டாலும் எங்களுக்கு வசந்தம் தான். எம்எஸ்சி ஐயாவுடைய பாடல்கள் சரி, கண்ணதாசன் ஐயா வரி எழுதிய பாடல்களும் சரி, எந்த சூழ்நிலைக்கும் பொருத்தமான பாடல்கள் கொட்டி கிடைக்கிறது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு பாடல் உருவான கதை. இந்த பாடலை கேட்கும் போதும் இந்த சம்பவத்தை நான் சொல்லும் போதும் உங்களுக்கு பூரிப்பாக இருக்கும். கேட்டு பாருங்கள். அதாவது நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துக்காக பாடல் வரி எழுத வேண்டும் கண்ணதாசன் ஐயா அவர்கள். முன்னதாக சொன்னது நான் ஒரு கதை சொன்னேன், எம்எஸ்வி ஐயா அவர்கள் தான் தாமதமாகி விட்டார். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஆர்கெஸ்ட்ரா இருந்து எல்லாமே தயாராக இருக்கிறாங்க. எம்எஸ்சியும் வந்து விட்டார். இப்போ பாடல் எழுதுவதற்கு கண்ணதாசன் ஐயா வரவில்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நெஞ்சிலூர் ஆலயம் இந்த பாடலை முடித்து விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் போக வேண்டும். ஆக பணத்தோட்டம் என்ற படத்துக்காக மியூசிக் ரெக்கார்டிங்லாம் புக் பண்ணியிருக்கிறது, ரீ ரெக்கார்டிங் பண்ண வேண்டும். அப்போ அதுக்காக இவர் போக வேண்டும் அங்கே. அப்போ ஸ்ரீதர் ஐயா சொல்லிவிட்டார், இந்த மாதிரி இந்த பாட்டை முடிக்காமல் நீங்கள் போகக்கூடாது எம்எஸ்வி ஐயா அப்படின்னு சொல்லிட்டார். எம்எஸ்வி விஸ்வநாதன் நீங்கள் போகக்கூடாது. இப்போ கண்ணதாசன் ஐயாவுக்காக வெயிட் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து சரவணா ஃபிலிம்ஸ்லேருந்து கோல் வந்துகிட்டே இருக்குது இவருக்கு. கண்ணதாசன் ஐயா இன்னும் வரலை, எம்எஸ்விக்கு கோல் வந்துட்டு இருக்கு. அங்கே அங்கேயும் ஒரு ரெக்கார்டிங் ஒன்று போட்டு வச்சுருக்கார் எம்எஸ்வி ஐயா. அப்போது அந்த காலப்பகுதியில், அந்த காலகட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி ஐயா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக இருந்த டைம். எப்போதுமே இல்லாத அளவுக்கு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேலையில் அடுக்கடுக்காக வைத்துக்கொண்டு ஒரு நாள். இப்போது எல்லா வேலையிலும் தடுத்து போகிறது எங்கே, கண்ணதாசன் ஐயா வரவில்லை, தாமதம், வந்தால் விஷயம் முடிஞ்சது, இதுதான் விஷயம். இப்போ கண்ணதாசன் ஐயா இன்னும் வரல இன்னும் வரல சொல்லும்போது எம்எஸ்வி ஐயா வளமைக்கு மாறாக ரொம்ப கோவப்பட்டு விட்டார், வார்த்தைகளை விட்டு விட்டார். அவரை திட்டி ஏதாவது சொல்லிட்டு, என்ன இவ்வளோ நேரம் வரல, நாங்களும் வேலைக்கு போகிறதில்ல அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டார். அப்போ ஸ்ரீதர் ஒரு பக்கம் பிடிப்பாக இருக்க, இல்லை இந்த பாட்டை முடிச்சுட்டு நீங்கள் போங்க, கண்ணதாசன் ஐயா வந்து கொண்டிருக்கார், கண்ணதாசன் வந்து கொண்டிருக்கார். கண்ணதாசன் வந்து விட்டார். வந்த உடனே இவர் முகமும் சரியில்லை, எம்எஸ் ஐயா முகமும் சரியில்லை. இப்போது அதனுடைய காட்சி அமைப்பை சொல்கிறாங்க. நெஞ்சிலூர் ஆலயம் படம் காட்சி. முத்துராமன் ஐயா நோய் வாய்ப்பட்டிருக்கிறார். தன்னுடைய மனைவிகிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி, அதாவது தான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. தான் பிழைக்க மாட்டேன் சொல்லி முடிவு பண்ணுறார். அதுக்கு பிறகு தன்னுடைய மனைவி நல்லா சந்தோஷமாக வாழணும், நான் இல்லைன்னு சொன்னாலும் என்னுடைய மனைவி சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தன்னோட மனைவிக்கிட்ட விஷயம் சொல்கிறான். அந்த ஹாஸ்பிட்டல் நடத்துறது பார்த்தீங்கன்னா தன்னுடைய, அதாவது தன்னுடைய மனைவியின் முன்னாள் காதலி, முன்னாள் காதலன். அப்போ நான் இறந்து போனாலும் நீங்கள் அவரை மனம் செய்து கொள் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார், முத்துராமன் சொல்கிறார். அதுக்கு அந்த மனைவி சொல்கிறாங்க, என்னுடைய கணவன் கணவனை நான் இழக்கப் போகிறேனோ இழந்து விடுவேனோ சொல்லி பெரிய ஒரு அவல் நிலையில் நான் இருக்கும்போது என்னுடைய மதத்துக்கும் என்னுடைய கலாச்சாரத்துக்கும் எதிரான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு நான் எப்படி நான் தாங்கிக் கொள்வேன், நீங்களே இப்படி சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுகின்ற ஒரு பாடல், பெண் பாடுகின்ற பாடல். கணவனை பார்த்து, கணவன் இப்படி சொல்கிறாரு அவரை மணந்து கொள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இப்படி சொல்லி நான் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறேன், நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி காட்சியாக இதுக்கான

பாடல் எழுத வேண்டும். அப்போ கண்ணதாசன் ஐயாவும் பாடல் எழுதுகிறார் ஒன்று ஒரு வரிகளும் சரியாக அமையவில்லை. இப்போ என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியாமல் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் எம்எஸ்வையா போக வேண்டும், கண்ணதாசன் ஐயாவுக்கு வரி வழங்குது, எல்லா வரிகளும் வந்தாலும் ஸ்ரீதர் அவர்களுக்கு அது சரியாக அவர் நினைத்தது போல் இல்லை. அப்போ சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ஐயா வெளியே வரார். கண்ணதாசனின் பிரியர் ஒருவர் அந்த இடத்தில் இவருக்கு போய் சொல்லி கொடுத்து விட, இந்த மாதிரி நீங்கள் வர்றதுக்கு தாமதமாகிட்டு தானே, அதுதானே உண்மை, அப்போ உங்களை வந்துட்டு எம்எஸ்வையா இப்படியெல்லாம் மேசிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்ல. இதை கேட்ட உடனே கவிஞருக்கு கோபம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் ஆச்சரியம். வந்து கேட்டுக்காரு, விஸ்வநாதன் நீ இப்படி சொன்னியா, என்னப்பா நான் அவனை நம்பவே இல்லை, சொன்னது நீ இப்படி சொல்லிட்டியா, சொன்னது நீதானா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஸ்ரீதரசா இதான் வரி அப்படின்னு போட்டு பிடிச்சாரு. இந்த வரி தான் வேணும், சொன்னது நீதானா அப்படின்ற வரியை எனக்கு போட்டு தாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிடிப்புல பல்லவியை பிடிச்ச உடனே ரெண்டு பேரும் இணைந்து அடுத்தடுத்த வரிகள் அப்படியே கட்டி எழுப்பி கொண்டே போயிருக்கிறாங்க. அந்த வரிகள் சொன்னது நீதானா, சொல் சொல் என்னுயிரே, சம்மதம் தானா, ஏன் என்னுயிரே, இன்னொரு கைகளிலே யார் யார் நானா, என மறந்தாயா, ஏன் ஏன் என்னுயிரே அப்படின்ற அந்த வரியை அப்படியே கோர்த்து இந்த பாடலை ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க. அந்த செட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆக அந்த கோபத்தில் உருவான பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலுக்கு இப்படி ஒரு கதை இருக்கிறது என்பதையும் நான் தகர்த்து கொண்டு இப்போது இந்த பாடலை கேட்டு பார்ப்போம்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. எம்எஸ்வி ஐயாவுடைய பாடல்களும் அதே போல கனதத்தன் ஐயாவுடைய பாடல்களையும் நாங்கள் இணைத்து தந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் வாழ்க்கையின் தத்துவத்தை எளிதாக சொல்லக்கூடிய பாடல். என்னை பொறுத்தவரை இதை விட வேறு ஒரு பாடல் தேவையா என்பது எனக்கு இருக்கின்ற ஒரு பெரிய கேள்வி. இந்த பாடல் எங்களுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை மிக மிக அழகாக அற்புதமாக உண்மையாக சொல்லுகின்ற ஒரு பாடல். இவ்வளவுதாங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இந்த பாடலை கேட்டு பாருங்கள். நான் சொன்னது 100% உண்மை என்பது நீங்களே புரிந்து கொள்வீர்கள்.

வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். இது இந்துக்களின் சாங்கியம் என்று சொல்வார்கள். அதையும் அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட பாடல். வீடு வரை உறவு, உறவினர்களாம் வீடு வரை வருவார்கள், வீதி வரை மனைவி வருவாங்க, முச்சந்தி வரை வருவார்கள், அதுக்கு பிறகு மனைவி திரும்பிடுவாங்க. சுடுகாட்டு வரை மகன் வருவார், மகன் வந்து அந்த காரியங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் செய்துவிட்டு மகன் வந்து விடுவார். கடைசி வரை யாரும், இதுதான் அந்த பாடலின் தத்துவம், உண்மை நிலை. கேட்பதற்கு கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. நேரம் இப்போது 11:02.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது ஐயா கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் அவருடைய தியான தினம். அதே போல மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய தியான தினம். இருவரைக்கும் இணைத்து நாங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதே போல மாணிப்பாயிலிருந்து குணரட்னம் அன்பு வணக்கம் என்று பார்த்துருக்கிற வணக்கம் குணரட்னம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கா, ரொம்ப சந்தோஷம். மொஹிதீன் தோப்பூர்லேருந்து அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். அதே போன்று வத்தலை ஐயாக்குன்னு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, தன்னை மின்னத்துக்கொண்டு பாடல் தார்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். அன்பு கலந்த வணக்கம் புவனேஷ்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட சரஸ்வதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் வழியாக விருதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம், ரொம்ப சந்தோஷம். அதே போல குமார் தங்கவேல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். கிஷாந்தனி, துஷாந்தனி, ருகன்யா, ஹர்ஷனி, கோபி, சுரேஷ்குமார் ஆகியோருக்காக பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். அன்பான வணக்கம், கவியரசர் பிறந்தார், மெல்லிசை மன்னரும் பிறந்தார் என்ற வரிகளை சொல்லியிருக்கார், ரொம்ப சந்தோஷம். ஆயிரம் நிலைவேவா தந்தார் இசை, யார் இருவரும் சேர்ந்தால் சுமை தாங்கியும் பூவாகும். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க? காவியத்தாயின் இளைய மகன் சொல்லோவிய புலவன் அவன், காரை குறிஞ்சி அவனது பிறந்தகம், கன்னித்தமிழர் இதயங்களின் அவன் வாழ்விடம், மரணமில்லா மகத்தா கவிப்புலவனின் பிறந்த தினத்தை ஒட்டிய சிறப்பு வசந்த நிலாவை நானும் செவிமடுத்தபடி ரசனையில் மூழ்கி நிற்கும் முறையூர் சந்திரசேகரன், சசிதரன் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் ஆரையம்பதியில் இருந்து இப்ப பதிவிடுகிறேன்னு சொல்லி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி ஐயா. அவருடைய பதிவை நான் வரவேற்கிறேன், ரொம்ப நன்றி. என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி இணைத்துக் கொண்டேன். அழகான தமிழில் உங்களது வரிகள் இருந்தது, நன்றி. அன்பு கலந்த வணக்கம் புவனேஷ் தம்பி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். எனக்கு முடிந்தால் ராமன் தேடிய சீதை படத்தில் நல்லது கண்ணு என்று பாடல் தர முடியுமா? ஹர்ஷனி, முயற்சி செய்கிறேன். புவனேஷ் அண்ணா வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே யஸ்வித் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். ஓகே, தீன் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் கேகாலை, தீன் தற்போது தெய்வ வீட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், காலத்தில் அழியாத பாடல்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இரவு பொழுது வணக்கம் போனேன், வசந்த நிலாவோடு நான் வந்திருக்கின்றேன், தெய்வ வீட்டை தயாளன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். நீங்களும் மனித கொள்ளுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். அடுத்து உலகநாயகன், சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் கொஞ்சம் விடயங்களை தெரிந்து கொண்டாலே, யாராவது பிழையாக சொன்னால் அல்லது யாராவது பொருத்தமில்லாத ஒருவர் சொன்னால் அவரை தட்டி மட்டம் தட்டுவதில் குறியாக இருப்பார்கள். ஆனால் சிலர் அதை பொருட்படுத்தாமல் அதற்கும் பதில் சொல்லி இல்லை அப்படின்னு சொல்லி யார் மனதும் நோகாமல் இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் பட்டியல் தான் இந்த இருவரும் இருக்கிறார்கள். இதை நான் சொல்லவில்லை, உலகநாயகன் சொல்கிறார். அந்த சந்தர்ப்பத்தையும் நீங்களே கேட்டு பாருங்கள்.
1: அவர்கள் படத்துல ஒரு பாட்டு, நான் வந்து ஒரு ஒருதலை காதல், அது தெரியாத அவங்களுக்கு நின்றுட்டு இருக்கேன், அதுல இவனுக்கு மாத்திரம் கேக்குற மாதிரி ஒண்ணு வரணும், அப்படியே பாத்துட்டு இருக்கான் சொல்ல நினைக்கிறாருன்னு ஒரு சீன். அது வந்து வாகினி ஸ்டுடியோல நடக்குது ரெக்கார்டிங். அப்ப சொன்ன உடனே இவர் ஒரு ஒரு தபலால அடிச்சு நாதந்திரான்னு வருது. அந்த தபலா இது இந்த இதுக்குள்ள ஒரு மெட்டுல நீங்க ஒரு பாட்டு எழுதணும்னு கவியரசுகிட்ட சொல்றாங்க. நான் ஏதோ எனக்கு நாட்டியம் தெரியும் தாளம் தெரியும் நினைச்சிட்டு நானும் அதை உன்னிப்பா கேட்டுக்கிட்டு கவிஞர் சொல்றாரு, நல்ல மழை பெய்து காடு என்று கனிந்தது, நான் நினைத்த எண்ணம் கல்வெட்டாக மலர்ந்தது, கொம்பு தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது, கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் மன்னம் மழைத்ததுங்கிறது லைன். இதுல தாளம் வந்து அப்படின்னு போட்டிருக்காரு அவரு. நான் எனக்கு தாளம் தெரியாங்கிறதுனால ஐயா அதுல சேராதுங்க அதிக பிரச்சனை தரம் பண்ணிட்டேன். அவர் அதை பத்தி ஒண்ணுமே பெருசா நீ என்ன அதிக பிரச்சனை நீ குறுக்க பேசலாமா அப்படின்னா இல்ல தம்பி இல்ல சேர அப்படின்னாரு எம்எஸ்வி அவர்கள். செஞ்சு காட்டினதுக்கு அப்புறம் என் மூஞ்சி எல்லாம் செவந்து போய் எனக்கு தாளம் தெரியும் நான் நினைச்சிட்டு இருந்தது. கவிஞரும் சரி எம்எஸ்வியும் சரி ஒரு கஷண நேரத்துல நொறுக்கி அப்பளம் மாதிரி நொறுக்கிட்டாங்க. என்ன நல்ல மழை பெய்து எந்தன் காடு என்று நல்ல மழை பெய்து எந்தன் காடு என்று கனிந்தது நான் நினைத்த எண்ணம் என்று கல்வெட்டாக மலர்ந்தது கொம்பு தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் மன்னம் மழைத்தது நாதன் தின்ன நாதன் தின்ன நாதன் தின்ன நாதன் தின்ன முடிச்சார்.

0: கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான விஷயங்களும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இசைஞானி அவர்களின் குரலில் ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்கப் போகிறோம். இசைஞானி அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கும் போது அல்லது அவருடைய பற்றிய கருத்துக்களை சொல்லும் போது அவரும் பூரிப்படைவார். அந்த குரல் பதிவியும் கேட்டுப்பார்கள்.
1: நான் ஒரு இசை கலைஞனாக இங்கே இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருப்பதன் முக்கியமான காரணம் அண்ணன் MSV அவர்களும். ஏனென்றால் நான் பிறந்த கிராமத்திலே இசை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் அங்கே சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. நானாக கற்றுக்கொண்டு ஹார்மோனியம் வாசித்து வந்துதான் திரையுலகத்திலே நான் நுழையக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அவரிடம் கற்றுக்கொண்டுதான் நான் ஒரு இசையமைப்பாளனாக வந்தேன். அந்த கிராமத்திலே அவருடைய பாடல்கள் ஒலிக்காத நாளெல்லாம் எங்களுக்கு விடியாத நாட்கள் என்றுதான் எங்கள் பொழுது கழிந்தது. மறக்க முடியாத பாடல்களை தந்த அவர்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? ஒரு அர்த்தமில்லாத பாடலை கூட இசையோடு கலந்து பாடுகின்ற பொழுது அதன் அர்த்தத்தை ஆழமாக்கி விடுகிறது. அர்த்தமே இல்லாத பாடல்கள் கூட, உதாரணமாக சொல்வதாக இருந்தால், தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை, உன் தோற்றமில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. ஒரு உயர்ந்த பாடல் என்பது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் அல்லது ஒரு உணர்வை சொல்ல வேண்டும் அல்லது ஏதோ ஒரு பொருளை உணர்த்த வேண்டும். இந்த வரிகளில் உங்களுக்கு என்ன பொருள் உணர்கிறது? தாமர மலர்ல எப்படி மனசை எடுத்து தனியா வைக்கிறது, இது எப்படி, இது சரியா இல்லையே அப்படின்னு நம்ம ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். அதுவே
2: தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்து
1: என்ன, அந்த வார்த்தைகள் உணர்த்தாத அர்த்தத்தை இந்த இசை உணர்த்தி விடுகிறது. அந்த மாதிரி இசையின் உயர்வை உங்களால் புரிந்து கொள்ள முடியாத இசையின் உயர்வு அந்த கிராமத்தில் பிறந்து எனக்கு புரிந்தது என்றால், உணர்வு மயமாக அவர் வந்து என்னுடைய நாடி நரம்பில் ரத்தத்தில் உடம்பில் எல்லாம் ஊறி போனதால் தான்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவருடைய ஜனன தினம், அதே போல மெல்லிசை மன்னர் எம் சுசநாதன் ஐயா அவருடைய ஜனன தினம். இந்த இருவருமே ஜாம்பவான்கள். இவர்களும் இணைந்து எங்களுக்கு கொடுத்த பாடல்கள் இன்றளவும் நாங்கள் சோகமாக இருக்கும் போதும் சரி, துவண்டு போயிருக்கும் போதும் சரி, எங்களை தட்டி எழுப்பக்கூடிய பாடல்கள் சொன்னால் இவருடைய பாடல்கள் தான். ஆனால் இவர்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா? இவருடைய வாழ்க்கையிலும் நடந்த சுவாரஸ்யமான விடயங்களை தான் நாங்கள் இன்றைய நாளில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு குரல் பதிவு இருக்கிறது. இந்த குரல் பதவியை கேட்டாலும் உங்களுக்கே புரியும் இந்த துறையில் வருவது எவ்வளவு கடினம் என்று. நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.
1: பாட்டுகளுக்கெல்லாம் மெட்டு போடுவார் கிடைக்காது, மெட்டு ரொம்ப கஷ்டப்படுவார். இப்ப நானும் வெங்கடேசன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, கோபாலன் ஒரு ஃப்ரெண்டு, நாங்கள் மூணு பேரும் தான் அந்த மியூசிக் இன்சார்ஜ். ஹார்மோனியம் பெட்டி எடுத்து வந்து சாயங்காலம் 7 மணிக்கு மேலே உட்காந்து அவர் எந்தெந்த மெட்டு எந்தெந்த பாட்டு எந்தெந்த வர்ண மெட்டுக்கு வரலையோ அதை உட்காந்து நாங்கள் ட்ரை பண்ணி போடுவோம். அப்படி ஒரு பாட்டு வந்தது, புது வசந்தமாவே வாழ்வீழே என் வாழ்வீன் ஒரு பாட்டு வீராபெண்ணியில். அதுக்கு

ஏழரை மணிக்கு வந்து நான் மெட்டு போட்டுருக்கேன். சுப்பைய நாடகம் வந்தார். நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா மூணு பேரும் வந்து திருட்டு தான் மெட்டு போட்டு போட்டுட்ருக்கோம். வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சாரு. அப்புறம் மறைஞ்சு வந்து கேட்டு என்னடா அதுன்னு கேட்டார். இல்லை நீங்கள் ரெண்டு மூணு நாள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே மெட்டு வரலன்னு இந்த பய போட்டிருக்கேன் அப்படின்னு என் மகளே சொன்னார். அதை வாசி காமிச்சேன். அப்போ அப்படியே என்னை கண்டுபிடிச்சார், சந்தோஷப்பட்டார். நீ ஒரு வேலை செய்ய, நாளைக்கு ஆர்கெஸ்ட்ரா வந்த உடனே இந்த மெட்டு நீ போட்டேன்னு சொல்லாத, நான் போட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறேன். எழுதி எழுதிக்கொடு. கேட்டால் நீ சொல்லி போட்டேன்னு சொல்லக்கூடாது. இல்லை நம்ப மாட்டாங்க. இன்னும் நீ போட்டேன்னு சொல்லு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆர்கெஸ்ட்ரா வாங்கிறாங்க நான் சொன்னேன். அதில் ஒருத்தர் மட்டும் ஜோ சேட்னு ஒரு சித்தா அப்படி இருந்தாங்க. என்னுடைய தலைவே தெரியும். டேய் விஷ்ணுநாதான், இது வந்து சுப்பைய நாடு போட்டாரா நீ போட்டியா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் போடவே இல்லை, அவர் தான் போட்டார். அப்படியா? ஒரு தலையாட்டிட்டார். அப்படி அதுலேருந்து என்ன ஆச்சுன்னாக்கா பல பழக்கங்கள். ஒவ்வொரு படத்தில் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. அது வந்து யூஆர் சிவசுரமன் திருச்சி லோகநாதன் பாடினாங்க, புது வசந்த மாமே வாழ்கிறேன்னு. பட் நான் போட்ட மெட்டு அது. அந்த பாட்டு பாப்புலர் ஆன உடனே எல்லா பாட்டும் மறைமுகமாக நான் போட்டு கொடுப்பேன், அவர் பேர் வரும்.

0: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி களத்துறை கிரியல்ல ராஜலட்சுமி மான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதே போல புத்தளம் மறிக்கார் வீதியிலிருந்து நிசாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கிடந்திருக்கிறார். எம்எஸ்வி ஐயா தனக்கு கற்றுக் கொடுத்த குருவை காலம் கடந்து தேடி வந்திருக்கிறார். அதான் உண்மையிலேயே அவர்களுக்கான அந்த கலை நின்று நிலைத்ததற்கான காரணம். தனக்கு கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் மறக்க கூடாது. அநேகமானவர்கள் மறந்து விடுவார்கள், இல்லை என்று தட்டி கழிப்பார்கள். அது நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்துக்கு விளக்கு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தன் குருவை தேடி வரும் எம்எஸ் ஐயா, அந்த நல்ல உள்ளம் அவர் குரலிலே கேட்டு பார்ப்போம்.
1: வேஷமா போட்டு நடிச்சு அப்பதான் பணமே கையில பார்த்தேன். நான் அங்கிருந்து மெட்ராஸ்ல இருந்து நேரம் கல்யாணம் போறேன். எங்க தாத்தாவே எங்க அம்மாவும் பாக்கலான்னு போறேன். அப்போ எங்க கீரகண்டம் பாதி எனக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாரு சங்கீதம். அப்ப எனக்கு ஜூப்பிடர்ல ஏதோ கையில கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அந்த காசை வாங்கிட்டு நான் நேரம் போய் ஒரு ஜெரிக வீழ்ச்சி ஒரு சட்டை எல்லாம் எடுத்து ஒரு பூ கொத்து ஒரு பழங்கள்லாம் எடுத்துட்டு நேராக போனேன். அப்போ நான் அம்மாவை பார்த்தோம்னா அம்மா கேட்டாங்க, என்னடா இத்தனை வருஷம் எங்கே போயிருந்தேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் வந்தம்மா கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் யாருக்கு போயிட்டு வந்தேன், இதெல்லாம் எனக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்தாரு அம்மா, நீலகண்டம் அவர் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்தாரு, அவருக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் சொல்லி கொடுத்தேன். எங்கள் அம்மா மௌனம் ஆயிட்டாங்க. பேசுமானே என்னடா அவர் இறந்து போயிட்டாங்க, அந்த பாக்கியம் கூட அதுக்கெல்லாம் போச்சு. எனக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்த குருவுக்கு ஒரு தஷ்டாவை கொடுத்து கூட முடியலை. அப்போ நான் கஷ்டப்பட்டேன், வசதியாக இருக்கும்போது வாங்கிட்டு போன சொத்தை கூட அவருக்கு ஒரு காலம் ஒரு கூட முடியாத நிலமை இருந்தேன். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில். அன்னைக்கு தான் ரொம்ப ஓடு அழுதேன் நான். அது ஒரு கஷ்டமான வாழ்க்கை. அப்படி ஒரு வாத்தியார் அப்படி தெய்வம் மாதிரி கிடைச்சேன்.
0: கற்றவரை எப்போதும் மறக்கக்கூடாது இல்லையா? அருமையான விளக்கத்தை கொடுத்திருக்கார். ஒலிக்கவர் இந்த பாடலுடன் நானும் நிகழ்ச்சி இருந்து விடைபெறப்போம். இந்த நிகழ்ச்சியில் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களையும், மெல்லிசை மன்னர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களையும் நினைவு கூறும் வகையில் அவர்களுடைய ஜனன தினத்தை முன்னிட்டு வசந்த நிலா சிறப்பு நிகழ்ச்சியாக வந்திருந்தது. நிறைய தகவல்கள் முடிந்தவரை உங்களுக்காக நான் தந்திருந்தேன். நிகழ்ச்சியுடைய ஏராளமான சொந்தங்களும் இணைந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபட்டு செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொன்னங்களே.

0: 102.6, 102.8. This is Vasantham FM.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாயாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம். நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நாம மேற்கொண்டாலே போதும், நிரந்தரமாக நம்முடைய இல்லத்திற்கு மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். முதல்ல நம்ம வீட்டிலேயே அதை எப்படி நாம கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வீடு அப்படிங்கிறது எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்த இடமாக, மங்களகரம் நிறைந்த இடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அதனால நீங்க வீட்டு வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வீட்டு வாசல்லையே மங்களகரமா கோலம் போட்டு நல்ல வாசனை உள்ள மலர் செடிகளை வாசல்ல நாம வச்சு, வீட்டுக்குள்ள நுழைகின்ற போதே ஒரு நிலை கண்ணாடி அல்லது ஒரு கற்பக விநாயகரினுடைய படம், இது வந்து நாம நுழைகின்ற இடத்திலேயே வரக்கூடியவர்கள் பார்க்கும் வண்ணமாக வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னா வீட்டிற்கு எந்த விதமான தீய சக்திகளும் அணுகாது. அதனால முதல்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, எந்த திசை உள்ள வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இப்படின்னு எந்த திசை பார்த்த வாசல்களாக இருந்தாலும் நமக்கு கணக்கு வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது உள்ளே நுழைபவர்கள் கண்ணுக்கு எதிரில் தெரிகிற மாதிரி ஒரு நிலை கண்ணாடி அல்லது கற்பக விநாயகர் படம், இது ரெண்டும் தான் வந்து வைக்கணும். அதற்கு அடுத்தாற் போல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டிற்கு உள்புறம் பார்த்தாற் போல ஒரு மகாலட்சுமியினுடைய படம் கண்டிப்பாக வைக்கணும். பல பேர் மகாலட்சுமியை வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி வைப்பாங்க, அப்படி வைக்க கூடாது. மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தை பார்க்கிற மாதிரி தான் நாம வைக்கணும். அதனால மகாலட்சுமியினுடைய படம் ஒன்று உள்ள பார்த்த மாதிரி இருக்கணும், விநாயகர் படம் ஒன்று வெளியில பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தா இந்த வாஸ்து தோஷம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு நிறைய போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறோம் இல்லையா, அது அத்தனையுமே போய்விடும். இறைவன் நமக்கு எல்லா நலன்களையும் அருள்வார். இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த வீட்டை எப்படி மாத்த முடியும், வாசலை எப்படி மாத்த முடியும்? அதனால இது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் முதல்ல. அதற்கு அடுத்தாற் போல வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். எங்க வந்து சுத்தம் நிறைந்திருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி நிறைந்திருப்பாள். நம்மளே வந்து ஒரு இடத்துல போய் உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமா இருந்தா தானே உட்காடுறோம். அதனால வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். அந்த காலத்துல நமக்கு சொல்லுவாங்க, கூட்டி ராத்திரி ஆனா வெளியில தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இரவு நேரங்கள்ல ஏதாவது, இப்போ தங்கத்தோடு போட்டிருக்கிறோம், கொலுசு போட்டிருக்கிறோம், குழந்தைங்க மோதிரம் போட்டிருக்கோம், செயின் போட்டிருக்கோம், ஏதோ விளையாட்டு நேரத்துல அது கீழே விழுந்திருக்கோம், நமக்கு தெரியாது. கூட்டி நம்ம பாட்டுக்கு தூர போட்டுட்டோம்னா காலையில அதை காணும்னு தேடி நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணமும் அதுல அடங்கும். அதனால பெரியோர்கள் நமக்கு சொன்ன எல்லா விஷயங்கள்லையும் ஏதாவது ஒரு வாழ்க்கை காரணம் அப்படிங்கிறது அமைந்திருக்கும். அதனால வீட்டை வந்து எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும். குறிப்பா பூஜை அறை, நம்முடைய சமையல் அறை, இது இரண்டுமே வந்து எப்போதுமே சுத்தமா இருக்கணும். பூஜை அறையில நல்ல நறுமணம் நிறைந்த வாசனை எப்போதும் வந்துகிட்டே இருக்கணும். அதனால்தான் ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் போடணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. தீபம் நெய் விளக்கினால தீபம் ஏற்றணும். தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி அடியேன் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறேன், அதுல போய் நீங்க பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன தீபம் என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்னா, அந்த தீபத்தினுடைய தகவல்களை நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வீட்டுல கண்டிப்பா நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடணும். இது இல்லாம நாம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்களுக்கு, வீட்டுல இருந்து அவங்க வெளியில போகும்போது குங்குமம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லணும். மலர்ந்த முகத்தோடு அவர்களை வரவேற்கணும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், அகன் அமர்ந்து செய்யாள் உரையும், முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு சொல்றார்.
2: எழில் கொஞ்சம் மலையகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் 102.6.

நேர்காணிவிற்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். பொழுது புலர்ந்தது, பூக்கள் மலர்ந்தது, விடியலை நோக்கி பயணிக்கும் அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கும் அன்பான காலை நேர வணக்கங்கள். இன்றைய நாள் ஜூன் மாதம் 25ஆம் தேதி, ஒரு அருமையான வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் இருந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. நேற்றைய தோல்விகளை பற்றி சிந்தித்து இன்றைய விடியலை வீணடித்து விடாதீர்கள். ஒவ்வொரு காலையும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு வாய்ப்பாகும். நேற்றைய தினம் என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லை, இன்னைக்கு அதை மாத்த நமக்கு ஒரு புது நாள் கிடைத்திருக்கிறது என்று நினைத்து இந்த பாசிட்டிவான இந்த உற்சாகத்தோடு ஒரு சூப்பரான காலை நேரத்தில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்பிக்கையோடு இந்த நாளையும் தொடங்குங்கள். இன்றைய நாளும் கூட உங்களுக்கு நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 01127755003, அதே போல 01127755111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலையா 5 மணி கடந்து 11 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்துக்காக SA ராஜ்குமாரின் இசையில் வருகிறது பாடல்.

சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடும் இனிமையான உங்கள் வாழ்த்துக்களோடும் நகர்கிறது இன்றைய காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. இப்ப நாங்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை அப்படியே சேர்த்துக் கொள்ள போறோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு வத்தரிலிருந்து ஐயாக்கன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. குணசீலன், ஈடன், சீம்குமார் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல பாதுக்கிலிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. துளசுவல பூமிக்கா சின்னத்தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகுசுந்தரம், ரமணி, ரிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா, அதே போன்று எட்டியாந்தோட்டை சிவாஜூலக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் யட்டியந்தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, அதே போல குமாரி, டைட்டானிக் ஜுவலர்ஸ்லக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், அதே போன்று சிவா ஜுவலர்ஸ்லக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று பிந்தன் இருந்த ராசையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நாள் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு மனைவி பத்மினி, தினு, தசன், வசந்தி ஆகியோருக்காகவும் பிந்தனிய ராசையா பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு புதுச்சேரி கோவிந்தன் பேடியிலிருந்து வீரமணிபால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹெட்டன்ல இருந்து நவீன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, நான் விலங்குலகத்திலிருந்து நிமல்குமார். நிமல்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய பொழுது நம் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துவதாக ராஜா செயின்ட் ஜேம்ஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வலங்கொடிலிருந்து அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சியுடன் அன்பு மகன் ரோஹித் சொந்தங்களில் அனைவரையும் இணைத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டு ஹப்தலை தொட்டலாக்கலையில இருந்து இளையா ரோஷி வந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆய் சகோதரி, அன்பான வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மாத்தலை வாரியப்புலையிலே இருந்து என்னுடைய தங்கை திருமதி சந்திரகுமார் சத்தியவாணித்தனுடைய திருமண நாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களா, அவருக்கு மாத்தலை வாரியப்புலையில் இருந்து நீலமேகம் தேவி வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான திருமண நாள் வாழ்த்துக்களை சத்யகுமார் மற்றும் சத்தியவாணி அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக தேமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, நான் பசியலில் இருந்து சசிரேகா, பாடல்கள் நன்றாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, டிக்கோய தரவாலை மீட்பிரிவு நேசரி இல்லத்திலிருந்து துரைராஜ் இருக்கிறாங்க. மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கோஸ்லாந்தி கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல பெரிய நீலாவணிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் எரோல் சந்திராக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கங்களோடு இந்தகளிலிருந்து அரசு வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம். வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக செல்லசாமி பிரபாத் வந்திருக்கிறாங்க. மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி மற்றும் மகன் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கிலிய சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் சிவானி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கார்த்திக் வாலன் வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0112725003, அதே போல 0112725111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்னுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் ஒத்திவிருக்கும் பாடல் இது பூமகள் ஊர்வலம் திரைப்படத்துக்காக ஹரிஹரன் மற்றும் சுஜாதா பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.